நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹர்ட்ஸிலும் டிஆர்எம் எம்ம அலைவரிசை 927 கிலோஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz இன்று நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 20ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 26ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கீரவாணி.

0: இதுவரை வலம் வந்தது கீரவாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம் செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் முதல் குறட்பா.

தான் ஓருதவியும் செய்யாமலிருக்கவும் தனக்கு பிறர் செய்த உதவிக்கு இவ்வுலகத்தையும் வானுலகத்தையும் கொடுப்பின் ஈடாகாது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இளம் உழவரின் வெற்றி கதை இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் ஆடுகளம். செஸ் விளையாட்டு குறித்த தகவல்களோடு பயிற்றுநர் இஸ்மாயில் பிச்சை ராவுத்தர் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸின் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். ஆடி மாத சிறப்பு தொடரில்

இன்று தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாவாடி பிரதீந்திரா தேவி திருக்கோவில் குறித்த சித்திரம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாதிரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாதிரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் திருச்சி ஜியபுரம் வளங்குன்றா நீர் உயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ரூபி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் நல்லவனுக்கு நல்லவன் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மாங்கயிர் உலகத்தில் திரையில் நான். 12:50 பாப்கார்னர். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரோ கீதம். 1:45 மாநில செய்திகள். இரண்டு 15 வேளாண் அரங்கத்தில் இன்று பாசிப்பயிறு சாகுபடி அனுபவம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் சுண்டைக்காய் பாளையம் பி கந்தசாமி அவர்கள். 2:30 மண்ணின் மனம் பி உஷா குழுவினர் வழங்கும் கரகாட்டம். 3:00 வரும் இசைத்தூரல். 4:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 அரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 வரும் இலக்கிய பேழையில் இன்று பிறர் நல பெருந்தகை உரை வழங்குகிறார் இ யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து தமிழக காதல் கதைகள் சொல்கிறார் முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள். 7:25 உழவர் உலகத்தில் இன்று பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கிழக்கு வாசல் ஆர் சிதம்பரம் அவர்கள். எட்டு 8:00 இரவு இசை இனிமே. 9:15 இசைக்கும் இனியராகும் 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9:00 அரங்கேசையில் ஸ்ரீரங்கம் ஆர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் வயோலா, சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11:00 தீன் சிந்தும் நேரம். பகல் 12:10 சங்கீத சாரலில் பி சுஜித்ரா அவர்கள் பாடியுள்ள பாட்டு, எம் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:30 என் சி இஆர்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 சேலம் மாவட்ட செய்திமடல். இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் கிசான் வாணி. 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:15 ஸ்பாட்லைட். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம்பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இனி தொடர்வது.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின்போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு தினம், இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு

0: மத்திய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சவுத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹொர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: காலம் மாறிவிட்டது, ஆனால் இந்த வாசகம் மட்டும் மாறவில்லை. சில பதிற்றாண்டுகளுக்கு முன்பு காலம் கெட்டுப்போச்சு என்றோ, அந்த காலமெல்லாம் மலையேறி விட்டது என்றோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொற்களில்தான் மாற்றம், பொருளில் மாற்றமில்லை. தம்மை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது மாற்றிக்கொள்வதற்கு முனையாதவர்கள் எல்லா காலத்திலும் கால மாற்றத்தை கசப்பாகவே கருதி பேசுகின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளாதவர்கள் பலனில் தள்ளிவிடும் பயனற்ற பொருள் போல் ஆகிவிடுகின்றனர். அதனால் தாமே ஒதுங்கிக் கொள்கின்றனர் அல்லது ஒதுக்கப்பட்டு விடுகின்றனர். செம்மாந்த பழைய வாழ்வு சீரழிந்து விட்டதாய் கவலைப்படு குழியில் விழுந்து நித்தம் நித்தம் மனம் குமைந்து ஒதுங்கி கிடக்கின்றனர். வளரும் நவ

0: அவநவமான புதுமைகளுக்கு ஏற்ப தம்மை புதுக்கிக் கொள்கிறவர்கள் தலைமுறை இடைவெளி ஏற்படாமல் வாழ்க்கை பந்தயத்தில் வரிசை கட்டிச் செல்கின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள தூண்டு விசையாக பலரும் நம்மை சுற்றிலும் இருக்கின்றனர். ஆள் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களுடைய ஆற்றல் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை மட்டுமாவது நவபாணியில் மாற்றிவிடுங்கள் என்று சுயலாப வாணிக பேச்சுக்களும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. செய்யறிவு என்னும் செயற்கை நுண்ணறிவு சகல வேலைகளையும் எளிதாக்கி விடுகிறதாம். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் என்பது போல சிறிய எளிய வேலைகளை செய்யறிவு ஓரளவுக்கு திருப்திகரமாக செய்து காட்டி பெயரெடுத்து விட்டது. சிந்தித்து செயல்பட வேண்டியவற்றிலும் மனிதனுக்காக செயற்கை மூளை எத்தனை சிறப்பாக சிந்தித்து செயலாற்றும் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவு கருவியை கொண்டு நம்மை ஏமாற்றும் போக்கு எப்போதோ தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் மும்பை நகரில் நடந்து போவதற்கு கூட உரிமம் பெற வேண்டிய நடைமுறை இருந்தது என்று ஒரு படம் சமூக ஊடகங்களின் வழியே நாடெங்கும் சுற்றி வந்துவிட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஒப்பந்த வாசகங்கள் இவைதான் என்று ஒரு போலி படம் சுற்றி வருகிறது. புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் தான் வாங்கவிருந்த தனி விமானத்திற்கான விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நேரத்தில் சிறுவயதில் 10 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்றதை அம்மா நினைவூட்டியதால் விமானம் வாங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பள்ளிக்கு பேருந்துகளை வாங்கி கொடுத்து இளம்பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவற்றில் பயணித்ததைக் கண்டு மகிழ்ந்ததாக ஒரு காணொளி சுற்றி வந்தது. எல்லாமே செய்யறிவின் உபயம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்றார்போல பொய்யர்கள் தம் கற்பனைக்கு எட்டியவாறு நிஜம் போல பலவற்றை உருவாக்கி உழவ விட்டு கழிகொள்கிறார்கள். கயவர்களோ ஏமாளி யார் என்று உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல் காத்திருந்து கவ்விக்கொள்கிறார்கள். ஏமாளி ஆகிறவர்களிடையே நிரம்பக்கற்றவர், உயர் பதவி வகித்து ஓய்வு பெற்றவர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. தூண்டில் புழுவை விரும்பி வாய் திறந்த மீனின் கதிதான் எல்லோருக்கும். பிரம்மதேவனின் தலையை கொய்த சிவபெருமானின் கையோடு கபாலம் ஒட்டி கொண்டதாக வரும் புராணக் கதை போல எல்லோருடைய கையிலும் இந்த கைவேசி ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இதுவும் பிக்ஷாடனின் கரத்து திருவோடு போன்றதுதான். பிறர் முகம் பாராமல் யாசிக்கிறவன் தன் கையில் இருக்கும் பாத்திரத்திலேயே கண் வைத்திருப்பது போல நாமும் அதில் என்ன வந்து விழுகிறது என்பதிலேயே குறியாக இருக்கிறோம். பேருந்தில் தொடரியில் பயணம் செல்வோர் அக்கம்பக்கம் திரும்புவதில்லை, சக மனிதனை கண்டுகொள்வதில்லை. நொறுக்கு தீனி தின்பதாக பீந்து போன இருக்கையின் மெத்தை பஞ்சை சுவைத்து தின்னும் வேடிக்கை காட்சிகளும் உண்டு. கைபேசியிலேயே மூழ்கிவிட்டதால் உடைமைகளை திருட்டுக் கொடுத்தவர் உண்டு. சேரிடம் அறிந்து சேர வேண்டியவர் வேறிடத்திற்கு போய் போக்கற்றவர் போல் அலைதலும் நம் பார்வையில் படுவதுண்டு. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டல்லவா? உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா? கற்பவை கற்க என்றார் போல அறிபவை மட்டும் அறிந்தால் போதாதா? கல்வி கரையிலவாதலும் கற்பவர் நாள் சிலவாதலும் கருதித்தான் தண்ணீரில் கலந்த பாலை மட்டும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல கற்றலுக்கான விஷயங்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நம் முன்னோர் மொழிந்தனரே. நம்மை, நம் உறவை, நம் தோழமையை, நம் அறிவை, நம் நடத்தையை, இன்னும் பலவற்றை சீர்குலைத்து நம் வாழ்வை கலைத்து போடும் விஷயத்திலிருந்து எவ்வளவு தூரம் நாம் விலகியிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நன்மை சித்திக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

எண்ணம் அழகானால் எல்லாமும் அழகாகும். இந்த மனப்பாங்கை வளர்த்து கொண்டால் எதிர்மறை எண்ணங்கள் ஆதவனை கண்ட பனி போல மறைந்துவிடும். மனம் சொல்லும் வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொண்டால் எண்ணங்கள் நேர்மறை

யாகவே இருக்கும். புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியது.

இறைமனம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டறிந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். கடினமான நேரங்கள்தான் பெரும்பாலும் வாழ்க்கையின் மிகச்சிறந்த தருணங்களுக்கு வழிவகுக்கும். காலம் யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவதில்லை, ஆனால் அது எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் தவறாமல் பதில் சொல்லிச் செல்லும். ஆனந்த ராகத்தில் இனிவரும் பாடல் அட்டாலி ஆசாத் குழுவினர் பாடியது.

நேரம் இலவசமானது, ஆனால் அது விலை மதிப்பற்றது. அதை நம்மால் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது, ஆனால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதை நம்மால் சேமித்து வைக்க முடியாது, செலவிட முடியும். ஒருமுறை இழந்துவிட்டால் மீண்டும் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் மாலினி ரஜினி குரல்களில்.

இது மாலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று கீசகன் வதம், கிருஷ்ணன் தூது. திருவையாறு பஞ்சநதீஸ்வர சுவாமி தர்ம சம்வர்தனியம்மாள் ஆலய ஆடிப்பூர மகோத்சவத்தில் இன்று காலை பல்லக்கு, இரவு சிம்மவாகனம். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் எஸ் சௌமியா குரலில்.

நேரம் காலை 6:35. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது. வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 26 நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. எந்த ஒரு செயலின் வெற்றிக்கும் இலக்கு என்பதுதான் முதற்படி. அந்த இலக்கினை நோக்கிய தேடல் பகுப்பாய்வு சரியானதாக இருந்தால் மட்டுமே வெற்றி கனியை பறிக்க முடியும். ஆம், அந்த வகையில் மனித ஆரோக்கியத்தில் பெரும் பங்கு வகிப்பது பழங்கள். உடலுக்கு தேவையான இயற்கை ஆற்றலை தரக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது. தற்போதுள்ள அவசர கால சூழ்நிலையில் நுகர்வோரின் தேவையை அலசி ஆராய்ந்து முக்கணி நிறுவனத்தை நடத்தி வரும் இளைஞர்களின் அனுபவங்கள் இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாய்.

0: முக்கனி அப்படின்ற நிறுவனத்தை ரொம்ப ஆர்வத்தோடும் ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு இருக்க பிரியா, சத்யசீலன், சிவா இவங்க மூணு பேர் தான் சந்திக்க இருக்கிறோம். சிவா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னி எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்பிச்சீங்க?
1: மூணு பேருக்கும் காமனா இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான்.
0: இந்த ஐடியா சொன்னது
1: நான் தான் சார் சொன்னேன். புலிவலம்னு எங்களோட கிராமம்,
0: துறையூர்
1: பக்கத்துல, அதுதான் எங்களோட சொந்த ஊர். அங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் எல்லாருமே படிச்சோம். எல்லாமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னதுல இருந்து கொஞ்சம் ஒன்னா படிக்கிற ஒரு ஆளு. ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு ஐடியா இருந்துச்சு, ஸோ அதை மோல் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 2 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு.
0: சரி, ஸ்டார்ட் பண்ணணும்னா 1000 பிசினஸ் இருக்கு, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு இல்லையா? ஆனா நம்ம வந்து உணவு சார்ந்த விஷயம் தான் எடுத்து செய்யணும்ன்ற எண்ணத்தை சொன்னது யாரு?
1: நான் தான் சார். ஆக்சுவலி என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சு, அது உளுந்தங்கஞ்சி பேஸ் பண்ணி நான் பண்ணேன். ஹெல்த்தி ஃபுட்டா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை கமர்ஷியலா பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கனவா இருந்துச்சு. நான் COVID-19 ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதை கமர்ஷியலா மாத்துறதுக்காக அதை ப்ராஜெக்டா பண்ணேன். ஸோ சும்மா வாய் வார்த்தையா பேசுறதுக்கும் அதை படிச்சு தீசிஸா வைக்கிறதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்களா? ஸோ அதை அப்படியே மாத்திட்டேன். அதை அப்படியே கமர்ஷியல் ஐடியாவா இது பண்ணி அதை மோல் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்போ நம்ம வந்து ஃபுட்டுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாலட் இதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது பழங்கள், பழங்கள் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு உணவு இதாக அவங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எப்படி தோணுச்சு?
1: ஆக்சுவலி தான் சொன்னல, நிறைய மோல் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து அடியும் வாங்கியிருக்கோம். இதில்
0: என்னென்னலாம் வாங்கினீங்க?
1: இப்போ வாக்கிங் போகிற இடத்துல ஸ்டால் போட்டு நிற்போம், அவர் சுகருக்காக தான் வாக்கிங்கே போவார். அது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அப்புறம் சரி, அது அங்கே விற்காத அட்டுக்கு அப்படின்னு நினச்சி இது பண்ணோம். அப்புறம் கட் ஃப்ரூட் வந்து எப்படி பார்த்தாலும் கட் பண்ணால் ஒரு 3 hours தான் செல்ஃப் லைஃப். அதை வந்து ஸ்டால் போட்டோ இல்லை டெய்லி பேஸில் விற்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அது அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனாக மாற்றணும். வேஸ்டேஜும் கம்மியாச்சு, ஸோ ரெவன்யூ மாடலும் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு.
0: பிரியா, இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடமாக இருந்திருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம இதே மாதிரி கற்றுக்கிட்டே செய்ய முடியாது. நீங்களா ஒரு சில ஐடியாஸ் வச்சுருந்துருப்பீங்கல்ல, இல்லை ஆல்ரெடி ஏற்கனவே ஏதாவது பண்ண ஒரு ஐடியாலேருந்து இன்ஸ்பைர் ஆகிருப்பீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எது தோணுச்சு? இது
2: ஆக்சுவலி ஹெல்த்தி ஃபுட் பண்ணணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்தது. அதில் ஒரு விஷயமா ஃப்ரூட் செலக்ட் பண்ணமே தவிர எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதில் ரெஃபரன்ஸ் கிடையாது சார். இந்த கட் ஃப்ரூட் வந்து தமிழ்நாட்டு சைடில் இந்த சைடில் வந்து நாங்கள் தான் இனிஷியலாக பண்ணோம். எங்களுக்கு கேட்டு பண்ணுறதுக்கு கூட ஆள் கிடையாது. அதனால ஒரு ஒரு விஷயமே பண்ண பண்ண தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குயிக்காக மாடிஃபை பண்ணிப்போம்.
1: நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போஸ்ட்ல இது பியூர் வெஜிடேரியனாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ன வரைக்கும் அப்படி தான் ரன் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 5 பெட்டி கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 6 ஃப்ரூட்ஸ், 7 ஃப்ரூட்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சுன்னு ஒரு 12 வெரைட்டி தான் இருக்கும். இதெல்லாம் வேணாம், போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு எவ்ரிடே 2 வெரைட்டி ஃப்ரூட்ஸ் ஒரு சாலட்னு மெனு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணோம். அப்படி பண்ணப்போ ஸ்கேலபிள் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இருக்கிறது எவ்ரிடே 2 வெரைட்டி ஃப்ரூட்ஸ் ஒரு சாலட், அவ்வளோதான் வேணும்.
0: முதல்ல கஸ்டமைசேஷன்ன்றது ஒன்று நடக்கும். நீங்கள் டேட்டா வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க கன்சூமர்லேருந்து, அவரோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவர் என்ன மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறாருன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான்
1: கண்டிப்பாக நாங்களும் கொடுப்போம்.
0: இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்க?
1: புலிவளத்திலேருந்து தில்லைநகரில் ஒன்று, கே நகரில் ஒன்று, ஸ்ரீரங்கத்தில் ஒரு 2, டோல்கேட்டில் ஒன்று. ஸோ புலிவளத்திலேருந்து வண்டி எடுத்தோம்னா ஒரு 5 பேருக்காக கே நகர் வரைக்கும் ஓட்டும். ஒரு நாளைக்கு 140 கிலோமீட்டர் ஓட்டும் சார்.
0: இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமான லெசன் என்ன கேட்டால், அதாவது கே நகர் எடுத்தால் 40 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அந்த 5 பேருக்காக பண்ணணுன்ற அந்த எண்ணம் தான் இன்னைக்கு வந்து. இப்போ எத்தனை கன்சூமர் இருக்காங்க?
1: 125 இருக்காங்க சார்.
0: ஓகே, ரெகுலராக இருக்காங்க. இவ்வளோ வளர்ச்சிக்கு காரணம் அவங்க தான்.
1: இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 80% நாங்கள் மோல்ட் ஆகிட்டோம். இப்போ ஒரு 20% மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு ஃபியூச்சரில் வந்து ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணலான்ட்டு இருக்கோம்
0: சார். சரி, இப்போ உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு கூப்பிடுறாங்க?
1: இப்போதைக்கு ஒரு பிசினஸ் வாட்ஸ்அப் போதுமானது, ஒரு 150 கிளைண்ட்டை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு.
0: சரிங்க, இப்போ இது சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கோம், நல்லா பண்ணுறீங்கன்னு யாராவது அப்ரிஷியேட் பண்ணலாம்னு கூட நினைப்பாங்க. அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
1: எங்களோட கம்பெனி நம்பருக்கு தொடர்பு கொண்டா போ
0: சொல்லுங்க.
1: 7448446067 அது கால் பண்ணீங்கன்னா எப்பவுமே நான் கைட் பண்ண ரெடியாக தான் சார் இருப்போம்.
0: மிக்க மகிழ்ச்சி. இன்னும் பெரிய அளவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.
3: அனுபவமே சிறந்த ஆசான், தொடர் முயற்சியே களப்பயிற்சி. இன்றைய தலைமுறையினருக்கு இலக்கினை அடைவதற்கான ஸ்மார்ட் அனலிசிஸ், அதாவது திறமையான பகுப்பாய்வு இருந்தால் வெற்றி கனியை எளிதில் பறித்து விடலாம் என்பதை நிஜமாக்கியுள்ளனர் முக்கணியாளர்கள். அவர்களை வாழ்த்துவோமே. நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இதுவரை இளம் முழவரின் வெற்றி கதை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மையத்தில் தக்கை பூண்டு விதை விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் 94 88 39 38 49 என் மீண்டும் ஒருமுறை 94 88 39 38 49 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பயிர் இன

0: இருக்கும். மற்றும் மரபியல் மையத்தில் தரமான நெல் விதைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. கோ 54 நெல் ஆதார விதை 1770 கிலோ இருப்பில் உள்ளது. கோ 56 நெல் ஆதார விதை 6180 கிலோ இருப்பில் உள்ளது. இந்த இரண்டு விதை நெல்லும் 1 கிலோ விதை 44 ரூபாய். இதே போல கோ 55, கோ 52, கோ 59, கோ 54, கோ 56 இந்த விதைகளின் விலை 1 கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய். கோ 55 நெல் உண்மை நிலை விதை 1567 கிலோவும், கோ 52 நெல் உண்மை நிலை விதை 2858 கிலோவும், கோ 59 நெல் உண்மை நிலை விதை 11036 கிலோவும், கோ 54 நெல் உண்மை நிலை விதை 60 கிலோவும், கோ 56 நெல் உண்மை நிலை விதை 2000 கிலோவும் இருப்பில் உள்ளன. இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ விதை நெல்லை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 64100003. அலைபேசி எண் 98 65 00 69 33. என் மீண்டும் ஒருமுறை 98 65 00 69 33. மின்னஞ்சல் முகவரி rice@tnau.ac.in, அதாவது rice@tnau.ac.in என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுமாறு கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான காரிஃப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய வரும் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தற்போது வரை 10,000 ஏக்கரில் குறுவை நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. 425 ஏக்கர் பரப்பளவிற்கு மட்டுமே விவசாயிகள் காப்பீடு செய்துள்ளனர். மேலும் நடவு பணிகள் தாமதமாக ஆரம்பித்த காரணத்தினாலும், மழை பொழிவு தாமதமாக உள்ள காரணத்தினாலும் இன்னும் காப்பீட்டு காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று நெற்பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் குறுவை நெற்பயிருக்கான பயிர் காப்பீட்டு தொகையினை 1 ஏக்கருக்கு 786 ரூபாயினை உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் பாசி பயறு சாகுபடி அனுபவம் நேர்முகம். பங்கேற்கிறார் நாமக்கல் மாவட்டம் சுண்டாங்கிப்பாளையம் பி. கந்தசாமி அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கீழவாசல் ஆர். சிதம்பரம் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காகவே, கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின்

கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சவுத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,476 மெட்ரிக் டன் அளவு உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளுக்கு முழு நிதி உதவியை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு ஜெயந்த் சவுத்ரி குறிப்பிட்டார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குரு சீடர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய்

0: மாநிலத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கலாச்சாரத்துறையில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கான திட்டத்தின் மூலம் 29 கலைஞர்களுக்கு 38,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண் துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6,000-க்கும் மேற்பட்ட வேளாண் துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண் துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். பதில்களை எதிர்நோக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்ப பதிவு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் மாணாக்கர் சேர்க்கை வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்க மோதிரம் கொடுத்தால் மக்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி வருவார்கள் என்ற அமைச்சர் திரு அருண்ராஜின் கண்ணோட்டம் தவறானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகியும் அரசு மருத்துவமனைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள்

0: பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: மைசூர் வீணை வித்வான் வி துரைசாமி ஐயங்காரின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1920. குழந்தை மேதையாக பாராட்டப்படும் இவர் வீணை இசையில் தனக்கென தனி பாணியை உருவாக்கி புகழ்பெற்றவர். ராகத்தின் போக்கை அழகாக ஆழமாக பிரயோகித்து ராகபாவத்தோடு வீணை இசை கச்சேரிகளை வழங்குவதில் கைதேர்ந்தவர்.

பல பிரபலமான இசை கலைஞர்களோடு இணைந்து ஜுகல்பந்தி இசையினை வழங்கியுள்ளார். 1953 அகில இந்திய வானொலி மைசூர் நிலையத்தில் தேசிய நிகழ்ச்சியினை வழங்கி பின் மைசூர் அகில இந்திய வானொலியில் 25 ஆண்டுகள் வீணை இசை கலைஞராக பணியாற்றியவர். 1983 பத்மபூஷன் விருது பெற்று சிறப்புற்றவர் இவர். காந்தியவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான உஷா மேத்தா நினைவு தினம் இன்று. 2000 சிறுவயது முதலே காந்தியடிகளின் ஆசிரமத்தில் நடைபெற்ற கூட்டங்களில் கலந்து கொண்டு ராட்டையில் நூல் நூற்க தொடங்கியவர்.

அக்ஷா மேத்தா 1928 சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று சைமன் கோபேக் என்று தனது முதல் வார்த்தைகளை உரக்கச் சொன்னார். காந்திய சிந்தனை வாழ்க்கை முறையை மட்டுமே எடுத்துக்கொண்டு கதராடைகளை அணிந்து கொண்டவர். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது கைதான இந்தியர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் முக்கிய தலைவர்களின் செய்திகளை ஒலிபரப்ப இரகசிய வானொலி ஒலிபரப்பை தொடங்கினார் உஷா மேத்தா. சுதந்திர இயக்க தலைவர்களை பொதுமக்களோடு தொடர்பில் வைத்திருந்தது இந்த இரகசிய வானொலி. தினசரி அந்த வானொலியின் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இதை அறிந்த ஆங்கிலேய அரசு உஷா மேத்தாவை கைது செய்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் காந்திய சிந்தனையையும் தத்துவங்களையும் பரப்பி வந்தார். 1998 பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. இந்திய விடுதலை போராட்ட வீரரும் மிகவும் இளம் வயதில் நாட்டு விடுதலைக்காக தூக்கு மேடையில் உயிர் நீத்த தியாகியுமான குதிராம் போஸ் நினைவு தினம் இன்று. ஆங்கில ஆட்சியை எதிர்த்து இரவு பகல் பாராது பசி தூக்கத்தை பொருட்படுத்தாமல் துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த இவரை காவலர் ஒருவர் பிடிக்க வந்தபோது, "தைரியமிருந்தால் வாரண்ட் இல்லாமல் என்னை கைது செய்து பாருங்கள்" என்று துணிச்சலோடு சவால் விட்டவர். வங்க பிரிவினையின் போது பல காவல் நிலையங்களை குதிராமின் குழுவினர் குண்டுகளால் தாக்கினர். ஆங்கிலேய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வண்ணம் பல்வேறு இடங்களில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் மீது தாக்குதல்களும் நடைபெற்றன. இந்த அதிரடி தாக்குதல் ஆங்கிலேயரை உலுக்கிவிட்டது. இறுதியில் குதிராம் போஸ் பிடிபட்டார். தேச துரோக குற்றத்துக்காக இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 18 நிரம்பிய குதிராம் போஸ் ஆகஸ்ட் 11 1908 கையில் பகவத்கீதையுடனும் வந்தே மாதரம் முழக்கத்துடனும் தாய் திருநாட்டிற்காக தூக்கு மேடை ஏறினார் குதிராம் போஸ்.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7 மணி. நம்மளோட வெற்றி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனைகளை கண்டு கலங்காத, பயந்து விலகாம, நின்று நிதானமா எதிர்கொள்வதில் இருக்கு நம்மளோட வெற்றி. இன்றைய வெற்றியின் நாளாக இன்றைய நாள் அமைய வாழ்த்துக்களோடு இணைந்திருவோம் காலை மலர் நிகழ்ச்சியோடு.

0: காடுகளும்.
1: சதுரங்கத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன?
2: இங்கிட்ட ஒரு 25 இருக்கும், அங்கிட்ட ஒரு 25 இருக்கும்.
3: ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.
1: செஸ்ல என்னென்ன பீஸ் எல்லாம் இருக்குண்ணா?
2: யானை, குதிரை, ராஜா ராணி, புலி, சிங்கம் புலி எல்லாம் இருக்கும்ல, நமக்கு அவ்வளவுதான் தெரியும்.
4: சதுரங்க விளையாட்டுல நானும் இதே நிலைமைதான். என்ன மாதிரிதான் நீங்களும்னா, நமக்காக இன்னைக்கு ஆடுகளம் நிகழ்ச்சியில தகவல்களை தர இருக்கிறாங்க சதுரங்க பயிற்சியாளர் பி இஸ்மாயில் பிச்சை ராவுத்தர் அவர்கள்.
5: செஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 காயின், ஃபர்ஸ்ட் 8 இருக்கும், அதுக்கு பேரு ரூக்கு, நைட்டு, பிஷப்பு, குயின், கிங்கு, அதே மாதிரி திருப்பி பிஷப்பு, நைட்டு, ரூக்கு, இந்த 8 கட்டம் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு செகண்ட்ல பூரா இந்த பான்ஸ் சொல்லுவோம், நம்ம சிப்பாயின்னு சொல்றோம் இல்லைங்களா, அததான் வந்து பான்ஸ். நம்ம செஸ்ல யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ் யூஸ் பண்றோம், அதனாலதான் நம்ம வந்து ரூக்குன்னு சொல்றோம், நைட்டுன்னு சொல்றோம், இந்த மாதிரி பிரெஞ்சு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றோம். சோ போர்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணனும். ரெண்டு பேர் விளையாடக்கூடிய கேம். ரைட் சைடு கார்னர் வச்சு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கணும், அப்பதான் போர்டு கரெக்ட். ஏனா நாலு பக்கமும் பார்த்தா சதுரமா தான் இருக்கும். ஆனா கரெக்ட் எங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரைட் சைடு கார்னர்ல உள்ள ஸ்கொயரை பாத்தீங்கன்னா ஒயிட் இருக்கும். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் எழுதி இருப்பாங்க, ABCD H வரைக்கும் போட்டிருக்கும், அதெல்லாம் ஃபைல்ஸ் சொல்றோம். 1-2-3 போட்டிருக்கும், 8 வரைக்கும், இதெல்லாம் ரேங்க்ஸ் சொல்றோம். இது எதுக்குன்னா நோட்டேஷன் பர்பஸ். ஒவ்வொரு பீசஸ் நகர்த்தும் போது அதை எழுதி

0: இன்கேஸ் ரெண்டு பிளேயர் விளையாடும் போது கீழே விழுந்துட்டாலோ இல்ல தவறுதலா ஒருத்தர் மாத்தி வச்சுட்டாலோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டேட் சாம்பியன்ஷிப், நேஷனல்ஸ் இதுக்கெல்லாம் இந்த எழுதி ஆடுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கும் நீங்க விளையாடும் போது எழுதி ஆடினா உங்க கோச்சிட்ட கொடுத்து அனலைஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸா இருக்கும். செஸ் போர்டு எப்படி இருக்கணும்னு தெரியணும். செஸ் போர்டு பிளாக் அண்ட் ஒயிட் செஸ் போர்டு இருக்கக்கூடாது. முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆஸ் பர் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷனோட டைரக்ஷன்ஸ் படி டாக்டர்ஸ் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் செஸ் போர்டு மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹெட் ஏக் வரும், ஐ இரிட்டேஷன் வருங்க. அதனாலதான் நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, கிரீன் அண்ட் ஒயிட் இருக்கும், இல்லாட்டி ப்ரௌன் அண்ட் ஒயிட் இருக்கும், ஒரு சில இடத்துல ப்ளூ அண்ட் ஒயிட் கூட இருக்கும். ஸோ அதனாலதான் நீங்க வந்து செஸ் போர்டு வாங்குறதா இருந்தா இந்த மாதிரி கலர்ஸ் உள்ள போர்டு வாங்கிக்கோங்க. காயின் பிளாக்கா இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப செஸ் போர்டு வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ரூக்கு நைட்டு சொல்லியிருக்கோம், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ இருக்கு. ரூக்குக்கு 5 பாயிண்ட், நைட்டுக்கு 3 பாயிண்ட், பிஷப்புக்கு 3 பாயிண்ட், குயினுக்கு 9 பாயிண்ட், கிங்க வந்து அன்கவுண்டபுள் ஆர் கவுண்ட்லெஸ் சொல்றோம். இந்த பான் செகண்ட் ரோல இருக்க பான்ஸ் எல்லாத்துக்கும் 1 பாயிண்ட். ஸோ இதுல வந்து மேஜர் பீஸ் மைனர் பீஸ் இருக்கு. குயின் ரூக்கு இத வந்து மேஜர் பீஸ் சொல்றோம். மைனர் பீஸ் அப்படின்னா பிஷப்பும் நைட்டும் சொல்றோம். பானை வந்து மேஜர் பீஸ்லயும் சேர்க்க முடியாது, மைனர் பீஸ்லயும் சொல்ல முடியாது. ஏன்னா பான் வந்து ஆரம்பத்துல 1 பாயிண்ட் வேல்யூவா இருக்கும். அதுக்கு ஒரு பான் ப்ரொமோஷன் ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்கு. 8th ரேங்க்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அது குயினாவோ ரூக்காவோ பிஷப்பாவோ மாறிடும். அப்போ 3 பாயிண்டாவோ 5 பாயிண்டாவோ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பான் இஸ் பான். ஸோ வந்து ஸ்பெஷல் மூவ் ரெண்டு இருக்கு செஸ்ல. முக்கியமான மூவ் என்னன்னா 3 ஸ்பெஷல் மூவ். ஒன்று வந்து கேஸ்லிங்னு சொல்றோம், இன்னொன்று வந்து பான் ப்ரொமோஷன். பிளாக் பான் வந்து ஒயிட்டோட ஏரியாவுக்கு வந்துருச்சுன்னா ஃபுல்லா 8th ரேங்க்ல நீங்க ஏதாவது எடுத்துக்கலாம். கிங் எடுக்க முடியாது, குயினோ ரூக்கோ பிஷப்போ எடுத்துக்கலாம் ப்ரொமோட் பண்ணி. ஏன்னா ஒரு ஆட்டத்துக்கு ஒரு கிங் தான் இருக்கும். கிங்குக்கு ஏன் பாயிண்ட் சொல்ல நீங்க கேட்கலாம். கிங் வந்து சுப்பீரியர் பவர். ஸோ அதனாலதான் இது அன்கவுண்டபுள் ஆர் கவுண்ட்லெஸ். நம்ம அதை வந்து 5, 10 நம்பருக்குள்ள அடக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கும். எல்லா பீஸையும் நீங்க ஒன்னோட ஒன்னு கேப்சர் பண்ணிடலாம், அடிச்சிடலாம்னு சொல்றோம் இல்லீங்களா, அதான் இங்க அடிச்சிடலாம்னு சொல்லாம கேப்சர் பண்றது. கிங்க மட்டும் கேப்சர் பண்ணக்கூடாது, கிங்க செக்மேட் தான் பண்ணணும். யாரு செக்மேட் பண்றாங்களோ அவங்க வின்னர், தோத்தவங்க லூசர். ஜெயிச்சவங்களுக்கு 1 பாயிண்ட், தோத்தவங்களுக்கு 0 பாயிண்ட். சம்டைம்ஸ் டிரா ஆயிடும், அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் டிரா ஆகும்னு அதெல்லாம் நீங்க நிறைய பயிற்சியாளர்கிட்ட போனா தெரியும். அதாவது டிரா வந்து தனியா ரெண்டு பேருக்கும் வெறும் ராஜாவே மட்டும்தான் இருக்குன்னா அது டிரா ஆயிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல ஒயிட்டுக்கு 0.5 பாயிண்ட் கொடுப்பாங்க, பிளாக்குக்கு 0.5 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதையெல்லாம் கத்துக்கிட்டு அனைவரும் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
1: இன்னைக்கு ஆடுகளம் நிகழ்ச்சியில சதுரங்க பயிற்சியாளர் பி இஸ்மாயில் பிச்சை ராவுத்தர் அவர்கள் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. சதுரங்க விளையாட்ட பழகுறோம், சாம்பியன் ஆகுறோங்க.

அணிந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன். சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின்போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை பறக்கவிட்டு உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் MI 17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று

0: வானில் தேசிய கொடி மற்றும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவுகூறும் சிறப்பு பதாகை ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்றும் பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் விவாதங்களை திசை திருப்புவதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா, திரு ராகுல்காந்தியின் நோக்கம் விவாதத்தில் ஈடுபடுவது என்றில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அவை சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாணவர்களின் மன நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், சிபிஎஸ்இ பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவோதயா பள்ளிகளில் 830 ஆலோசகர்கள் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சுகந்தா மஜும்தார் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டுப் பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டுப் பயிற்சியில் போர் உபகரணங்கள் செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகிறது. திரிபுராவில் இருந்து முதல் முறையாக 1 மெட்ரிக் டன் கடுகு தேன் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய உதவியுடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுராவின் கடுகு தேனுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின்போது போராட்டக்குழு தலைவர் திரு தேவேந்திரநாத் மகத்தோவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி திரு மகத்தோ கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண்துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6000த்திற்கும் மேற்பட்ட வேளாண்துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பேசிய திரு சிவராஜ்சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண்துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு சிவராஜ்சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத் தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக

0: அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிதி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் சமோலி மாவட்டத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்த பகுதி முக்கிய நகரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலைமை சீராகும் வரை அங்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதன் காரணமாக 100 கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கடந்த 10 ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் விதிக்கும் நிபந்தனைகளை பொறுத்தே அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 195 எடுத்தது. 196 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 9 விக்கெட் இழப்பிற்கு 159 எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்க உள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80 சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150 ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மச்சும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 7:25.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் உடன். நேரம் 7:30. நேர்கள் இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 22 ரூபாய், கத்திரிக்காய் 70 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், வெண்டைக்காய் 60 ரூபாய், கொத்தவரங்காய் 46 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 44 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 54 ரூபாய், மொச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், சௌச்சம் 36 ரூபாய், புடலங்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், பீர்க்கங்காய் 70 ரூபாய், முள்ளங்கி கிலோ ஒன்றுக்கு 36 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், கருணை கிழங்கு 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 80 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றுக்கு 94 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 50 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் 26 ரூபாய், பரங்கிக்காய் 24 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 280 ரூபாய், ஆரஞ்சு 170 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், திராட்சை 120 ரூபாய் என்ற விலைகளில் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகள் விற்கப்படுகின்றன.

0: காலை நேரத்துல ஆரோக்கிய தகவல்களோட இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கணும் டாக்டர்?
1: பேபி வெயிட் அப்படின்றப்பே மதர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் பாத்தாங்கன்னா குழந்தை என்ன ஒல்லியா இருக்கு, குழந்தை என்ன குண்டா இருக்கு, கமெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்கும் போது மதர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கும். ஜென்ரலி குழந்தை வந்து பர்த் வெயிட், இனிஷியல் ஃபர்ஸ்ட் இயர்க்கான வெயிட் கெயின் பர்த் வெயிட்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒரு குழந்தை பர்த்ல பிறந்ததுக்கு அப்புறம் பர்த் வெயிட்னு சொல்லுவோம். இனிஷியலா அந்த வெயிட் வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிட்டு 7-14 டேஸ்க்குள்ள அவங்களோட பர்த் வெயிட்ட வந்து திருப்பியும் அட்டைன் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் 14 டேஸ் என்ன ஆகுனா பேபி வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். பேபியோட வெயிட்

0: பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு அதிகமா இருக்கும். ஸோ பர் டே வந்து அவங்க வந்து 30 கிராம்ஸ் பர் டே நம்ம பார்த்தோம்னா அப் டு 150 to 200 கிராம்ஸ் பர் வீக் இருக்கும். ஃபோர்த் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் மந்த்ல வந்து 20 கிராம்ஸ் பர் டே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 100 to 150 கிராம்ஸ் பர் வீக் இருக்கலாம். 6 to 12 மந்த்ஸ்ல அது இன்னும் ரெடியூஸ் ஆகும், நம்மளுக்கு 15 கிராம்ஸ் பர் டே. ஸோ அரௌண்ட் 70 to 90 கிராம்ஸ் பர் வீக் இருக்கும். இந்த மாதிரி தான் பேபிக்கு வந்துட்டு வெயிட் கெயின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம்னா, 3 கிலோ ஒரு குழந்தை பிறந்தப்ப இருந்ததுன்னா அவங்க வந்து 5 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள வெயிட் டபுள் ஆகும். ஸோ 3 kg இருக்கிற பேபிக்கு 6 kg அட் அரௌண்ட் 5 or 6 மந்த்ஸ். ஒருவேளை ஒரு குழந்தை வந்துட்டு 2.5 கிலோ 2.5 kgனா 5 to 6 மந்த்ஸ்ல வந்து அவங்க 5 kgன்றது நார்மல். ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் கம்பேர் பண்ண முடியாது. அது அவங்களோட ஓன் பிரதர் சிஸ்டர் சிப்லிங் இல்ல பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது. ஸோ 1 வயசு ஆகும் போது அவங்க பர்த் வெயிட் வந்து 3x இருப்பாங்க. ஸோ 3 கிலோ குழந்தை வந்துட்டு 3x ஆகும்போது 9 kg இருக்கிறது நார்மல். ஸோ நம்மளுக்கு வெயிட்ல ஒரு டவுட் இருந்ததுன்னா பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாக்கணும். அவங்களுக்குன்னு க்ரோத் சார்ட்ஸ் இருக்கு, அந்த சார்ட்ல வந்து அவங்க நார்மலா அவங்களுக்கு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி ப்ரோக்ரஸ் ஆறாங்க அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேபி வந்து நல்லா க்ரோ ஆயிட்டு வெயிட் கெயின் நல்லா இருக்கு, டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 weeksல வந்துட்டு அவங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்றது, 4வது மாசத்துல வந்து தலை நிக்க ஆரம்பிச்சிடும், அரௌண்ட் 5 to 6 மந்த்ஸ் வந்து ரோலிங் ஓவர் நடக்கும், ஒரு 7-8 மந்த்ஸ்ல வந்து புடிச்சிட்டே உட்காருவாங்க, ஒரு 8 to 9 மந்த்ஸ்க்குள்ள குழந்தைங்க வந்து கொஞ்சம் இண்டிபெண்டன்ட்டா உட்கார, 9 மந்த்ஸ்ல புடிச்சிட்டு நிக்க ஆரம்பிப்பாங்க, 1 வயசுல அவங்க இண்டிபெண்டன்ட்டா கொஞ்சம் நிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட டெவலப்மெண்ட் எல்லாம் ஏஜுக்கு ஏத்த மாதிரி வருது, குழந்தை நல்லா ஆக்டிவா இருக்கு, நல்லா ஃபீட் எடுத்துக்கிறாங்கன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டவுட் இருந்தா ஆல்வேஸ் உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. குழந்தை பிறந்த உடனே மஞ்ச காமாலன்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ் பேனிக் ஆவாங்க. இந்த மஞ்ச காமால வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி ன்னு சொல்ற மஞ்ச காமாலையை விட டிஃபரெண்ட். பிறந்த உடனே வர மஞ்ச காமால வேற, இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு வைரல் இன்ஃபெக்ஷன்னால வர மஞ்ச காமால வேற. இது வந்து நியூபார்ன்ஸ்க்கு வர ஜாண்டிஸ். சில பேபிஸ்க்கு வந்துட்டு இந்த மதரோட பிளட் குரூப் பேபியோட பிளட் குரூப்புக்கு ஏத்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ மஞ்ச காமால வந்ததுன்னா நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டாக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலே சொல்லியிருப்பாங்க என்ன பார்க்கணும், குழந்தைக்கு மஞ்ச காமால இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உடனே நீங்க கூட்டிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு அது நார்மலா இல்லையான்னு தெரியாது. ஸோ நீங்க வந்து ஒருவேளை முன்னாடியே டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்க, டிஸ்சார்ஜ் ஆகும்போது குழந்தைக்கு மஞ்ச காமால இல்ல, வீட்டுக்கு போனோட மஞ்ச காமால இருக்குன்னா டிலே பண்ணாம கூட்டிட்டு போய் ஒரு தடவை செக் பண்ணுங்க. இது நார்மல் தான், இதுக்கு வந்துட்டு போட்டோ தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ வேணானா அவங்க டாக்டரே அதை பார்த்து செக் பண்ணி உங்களை அனுப்புவாங்க. இனிஷியல் டேஸ்ல அந்த ஒரு 3rd day 4th day அந்த மாதிரி வர மஞ்ச காமால வந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லா பால் கொடுக்க கொடுக்க அதுவே இம்ப்ரூவ் ஆயிடும். டவுட்ஃபுல்லா இருந்தா ஆல்வேஸ் டாக்டர் கிட்ட ஒரு தடவை கூட்டிட்டு போய் காமிக்கிறது தப்பு.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நல்ல ஆலோசனைகளோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.
2: நேர்களிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz காலை மலர் நிகழ்ச்சியோடு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள முள்ளுக்குடி, குறிச்சி, கதிராமங்கலம் ஆகிய பகுதிகளில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால மின் விநியோகம் காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒக்கநாடு, கீழையூர், வன்னிப்பட்டு, கவரப்பட்டு ஆகிய பகுதிகளிலையும், ஐயம்பேட்டை, மெலட்டூர் ஆகிய பகுதிகளிலையும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கு. இதேபோல துறையூர், ஈச்சன்கோட்டை ஆகிய பகுதிகளிலையும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை, குளத்தூர், அம்மா சமுத்திரம் முழுவதும், பாக்குடி முழுவதும், புதுக்கோட்டை நகரப்பட்டி பகுதி முழுவதும், மேலதானியம் பகுதி முழுவதும், கொன்னையூர் பகுதி முழுவதும், விராலிமலை முழு பகுதியும், மாத்தூர் பகுதி முழுவதும், இழுப்பூர் பகுதி முழுவதும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

மலர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்காமல் விடுபட்டோருக்கு வரும் 17ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மற்றும் இடிஐஐ அகமதாபாத் இணைந்து வழங்கும் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்கம் என்ற சான்றிதழ் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் edi.tn.in என்ற இணையதள வழியாக

விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா editn.in என்ற இணையதளத்திலும் 8668101638 என்ற எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் வரும் 20ஆம் தேதி வரை tngasa.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. நேர்களிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் காலை மலர்

அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் வரும் 20 தேதி வரை TNGASA.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. நேர்களிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் காலை மலர் நிகழ்ச்சியோடு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு
4: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர். இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,950 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் லிட்டருக்கு 108.20 ரூபாய்க்கும் டீசல் 100.05 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.81 அடியாக இருந்தது. மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. இன்று முதல் 14 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 7:55 நேயர்கள் இணைந்திருப்பது காலை மலர் நிகழ்ச்சியோடு. வரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது காலை மலர்.

அழகான காலு நீரத்ன இனிமையான பாடல்கள் தரக்கும் வந்தாச்சு இதயராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோ ஹர்ட்ஸ்ல நீங்களே இதுல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை கேக்குறக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னா 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிருங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம்.

அடுத்து தான் இந்திரன் 2.0 படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. கும்பகோணம் ரமேஷ் ஜெயந்தி, வாரியங்காவல் கதிரவன், தாராசுரம் கைலாசம் எங்களுக்காக பாடல் குட்டலாம்.

அந்த கழிச்சி கேட்டுட்ருக்கா எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க. அஜித் ஷாலினி திருச்சியிலருந்தே இவங்க சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் தேவராட்டம் படத்திலிருந்து.

நேரம் 8:34 ஆகுதுங்க. கேட்டுனிச்சு இருக்கோம் இதய ராகம் திருச்சி வானொலி மதியாலை 9:36 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா அரங்கிசை வர இருக்கு 9 மணிக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீரங்கம் ஆர் லட்சுமி நாராயணன் அவர்களோட வயோலாசை நாம கேட்டு ரசிக்க போறோம். அதே நேரம் பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில திருச்சி ஜீயபுரம் வழங்குன்றா நீர் உயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ரூபி அவர்கள் பங்கேற்க கூடிய நேரலை நிகழ்ச்சியும் வர இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா இதே ராகத்துல பாடல் கேட்டுக்கிறாங்க. தங்களான் படத்திலிருந்து யார் எங்கிருந்து அப்படின்னா முத்தரசநல்லூர்ல இருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கம் குவேந்திரன்.

சங்கராகம் நிகழ்ச்சியை கேட்டணிஞ்சிருக்க எல்லாருக்கும் இனியா காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வடக்கு சாலைப்பட்டியிலேருந்து நியூட்டன் மலர் வழி தரும் சமிதா, இவங்க கேட்டுக்கிற பாடல் பைசன் படத்துல இருந்தா.

அணிஞ்சிருக்கோம். மெதேரா ஹம்தரிச்சி வானொலி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நான் கதைஷீலா. அடுத்ததா லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா கேட்டிருக்கிற பாடல் காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: கேட்டணிஞ்சிருக்கோம் இதய ராகம் திருச்சி வானொலி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா சரவணன் இருக்க பயமீன் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க குமரேசன் மண்ணச்சநல்லூர்ல இருந்து.

0: ஏய் பாபு, டூர் வந்துட்டு காலங்காத்தால நம்ம திருச்சி பண்பலை 102.1 ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு டீ குடிக்கிற சுகம் இருக்க. பிரம்மாதான்.
1: ஆமாண்டா சிவா, சூப்பர் சாங்கடா.
2: புத்தம் போது
1: சரி சரி, கிளம்பு. இப்ப போனாதான் நம்ம பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் நல்லா பார்க்க முடியும்.
0: ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ், காரம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க, தேவைப்படும்.
1: எங்க போனாலும் திங்கிறத விட மாட்டிய, உன் டிசைன் அப்படி.
0: டேய் டேய் டேய், நிறுத்துடா. ஓவர்சீன் உடம்புக்காகாது. நான் அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுது எனக்கு இல்ல, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுக்கத்தான்.
1: என்னடா சொல்ற?
0: தமிழ்ல தானே சொன்ன.
1: நாம சாப்பிடக்கூடிய உணவு பொருட்களை அதுங்களுக்கு போட்டோம்னா அதுல உள்ள மசாலா பொருட்கள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். பறவைகளும் விலங்குகளும் தனக்கு வேண்டிய உணவுகளை தானா தேடி சாப்பிடுறப்பதான் அதுங்க உடல் நலத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம இயற்கையா கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு பறவைகள் போடுற விதைகளால பலவிதமான மரங்கள் வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால டூருக்கு வந்தோமா, சூழலை கெடுக்காம என்ஜாய் பண்ணமா போனமான்னு இருக்கணும்.
3: இதேராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்க போறோம். சிக்கச்சு வந்த வானப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க சர்தார் ஹுசைன், சின்ன சைலத்துல இருந்து.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9 மணி. இனிக்கெல்லாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கம் ஆர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களின் வயோலா இசை, பக்கவாத்தியம் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஆபோகி ராகவர்ணம் ஆதித்தாளம்.

தொடர்வது துளசி தாளமுத என துவங்கும் தியாகராஜ கீர்த்தனை. மாயா மாணவ கவுளை ராகம் ரூபக தாளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கம் ஆர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களின் வயோலா இசை, பக்கவாத்தியம் சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி ராமனுக்கு என துவங்கும் அருணாச்சல கவிராயர் இயற்றிய பாடல், ராகம் ஹிந்தோளம் ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக வேங்கடாச்சலர் என துவங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா, சிந்துபைரவி ராகம் ஆதித்தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ஸ்ரீரங்கம் ஆர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் வாசித்த வயோலா இசை, பக்கவாதியம் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள், மிருதங்கம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு திஜேந்திர சிங், திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை ஊக்குவிக்கும் வகையில் இ விசா வசதியின் கீழ் மேலும் 11 சர்வதேச முனையங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. திருப்பதி, போபால், அகர்தலா, ஹரிதாஸ்பூர், தௌஹி உள்ளிட்ட 11 முனையங்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு போதைப்பொருள் தடுப்புப் படையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்படுவதோடு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் 3வது நாளாக இன்று தொடங்கியது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளித்தந்து தாவேகா ஆட்சிக்கு வந்துள்ளதாக கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்ற இயலாது என்றும் 5 ஆண்டுகளில் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்றார். பேரவையில் இன்று நீட் தேர்விற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானம், மத்திய அரசின் வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான தனி தீர்மானங்கள் முன்மொழியப்பட உள்ளன. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்குகளை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சோளக்காட்டில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கொல்லிமலையின் முக்கிய வணிக பகுதியாக சோளக்காடு விளங்கி வருகிறது. இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் மலை வாழைப்பழம், அன்னாசி, பலாப்பழம் உள்ளிட்ட பழங்களும், உலக புகழ்பெற்ற கொல்லிமலை மிளகு, சீரகம், ஏலக்காய் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களும் இங்குள்ள கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கொல்லிமலை, சோளக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக நேற்று இரவு இடைவிடாது கனமழை பெய்தது. திடீர் கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையும் வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இதனால் கொல்லிமலை, சோளக்காடு பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பழங்கள் மற்றும் மிளகு உள்ளிட்ட பொருட்களின் விற்பனையும் பாதிக்கப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை, திருச்சி, கோவை, திருப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வானொலி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். வளம் சேர நலம் கூட வாழ்த்துக்களோடு இனி திருச்சி வானொலி அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் எண்ண ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு ரசிக்கலாம். போடு ஆட்டம் போடு.

போடு, ஆட்டம் போடு. நேயர்களே, 11 மணிக்கு உங்களோடு நாங்க, உங்களுக்காக தாங்க. உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்களை நேரலையில நீங்க கேட்டு ரசிக்கலாம். சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240 102-1 246 102-1 இந்த எண்களை நீங்க தொட்டு வரலாம். இணைந்திருங்கள் எங்களோடு. இது போடு, ஆட்டம் போடு.

நேரம் 10:18. எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. தோழிகளே, உங்களுக்காக நண்பர்கள் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இன்னைக்கு தலைப்பு திரையில் நான். நடிக்க வாய்ப்பு கிடைச்சா

நீங்க எந்த கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசைப்படுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

நேயர்களே, நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில பாசிப்பயிறு சாகுபடி அனுபவம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் சுண்டைக்காய்ப்பாளையம் பி கந்தசாமி அவர்கள். தொடர்ந்து 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் பி உஷா குழுவினர் வழங்கும் கரகாட்டம் உங்களுக்காக. இணைந்திருங்கள் FM ரெயின்போ 102.1 திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும். இது போடு ஆட்டம் போடு.

0: திருச்சி வானொலி அலை வரிசைகள்ல நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம். போடு ஆட்டம் போடு.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:30. நேர்கள் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்களாக. இன்று நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: वर्क फ्रॉम होम, हाई सैलरी और एक लिख लिया आहा।
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க.

0: இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக மதுர கீதம் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில பாசிப்பயிறு சாகுபடி அனுபவம் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்க இருக்கிறார் நாமக்கல் சுண்டைக்காய் பாளையம் பி கந்தசாமி அவர்கள். நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 9:36 கிலோஹெர்ட்ஸுடன். நேரம் 10:45.
1: இலக்கிய பேழை. வணக்கம் நேர்களே. தான் வாழும் போதும் தன் வாழ்விற்கு பிறகும் பிறர் நலனையே பெரிதாக எண்ணி வாழ்ந்த அன்னை வீரம்மாள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் இ யோகராஜ் அவர்கள்.
2: நற்பணி நாயகி, பிறர் நல பெருந்தகை, அன்னை வீரம்மாள். யார் இந்த அன்னை வீரம்மாள்? 1924 May 16 திருச்சிராப்பள்ளி அருகிலுள்ள திருப்புராய்த்துறையில் வேம்பு மேஸ்திரி பெரியக்கால் தம்பதிக்கு 7வது குழந்தையாக தலித் குடும்பத்தில் பிறந்தவள் தான் வீராயி. அப்பா வந்து ரயில்வே கேங் மேஸ்திரி, அம்மா வந்து விவசாய பணி, அதோடு நாட்டுப்புற பாடல் பாடுவதில் திறன் பெற்றவர். எழுமூனூர் தொடக்கப்பள்ளியில் 32 மாணவர்களில் முதல் பெண், ஒரே பெண் யார் என்றால் வீராயி. பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரிய பிரகாசன் தான் வழிகாட்டுறாங்க. ஜியப்பூர் நடுநிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக இருந்தவர் வெங்கட் ராமா சர்மா. வீராயிங்கிற பெயரை வீரம்மாள் என்று மாற்றியவர். காந்தியின் மீது மிகுந்த பற்றுடையவர். பள்ளி பருவம் முதலே சமூக உணர்வையும் பகுத்தறிவையும் வீரம்மாளுக்கு ஊட்டியவர் போதலூர் தொண்டு வீரசாமி. வீரம்மாளுக்கு அகில இந்திய வானொலி நிலையத்தில் பெண்கள் உலகம் பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த பேச்சை கேட்டுட்டு திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலைய கலைஞர் பணியில் சேர்கிறார். பெண்ணுக்கே ஏற்படக்கூடிய பல்வேறு நெருக்கடி, அதெல்லாம் வென்றெடுப்பதற்கு வீரம்மாளுக்கு ஆதாரமாக இருந்தது என்று சொன்னால் அது கல்வி மட்டும்தான். அகில இந்திய வானொலி நிலையத்தில் முத்தாய்ப்பான ஒரு 3 நிகழ்ச்சியை பங்கெடுத்திருக்காங்க. 3 குழந்தையாக வானொலியில் பேசி நேயர்களின் பாராட்டை பெற்றவள். தேசிய ஒருமைப்பாடு நிகழ்ச்சியில் மலையாள பெண்மணியாக பேசி கவனத்தையும் ஈர்த்தவர். ஆப்பக்காரா அங்காயி நிகழ்ச்சி மூலம் வானொலி வரலாற்றில் புகழ்பெற்ற இடத்தை பெற்றவள் வீரம்மாள். அதனால் வீரம்மாள் வந்து ரேடியோ தாயார் என்ற பாராட்டையும் பெற்றார். பெரியாரின் பேரன்பு பெற்று சுயமரியாதை இயக்கத்தின் சீர்திருத்தவாதியாக செயல்படுகிறார். சகோதரிகளே சிந்தியுங்கள், அறியாமையும் மூடநம்பிக்கையும் போன்ற கட்டுரை மூலம் தம்முடைய எதிர்த்து பணியை தொடங்குகிறார். 1945 அம்பேத்கரை திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தில் சந்தித்து உரையாடல் நிகழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 1954 தமிழ்நாடு செட்யூல்டு வகுப்பு பெண்கள் நலச்சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை தொடங்குறாங்க. அதே ஆண்டு வீரம்மாள் வீட்டு திணையில் பாலர் பள்ளியை தொடங்கினது மட்டும் இல்லாமல் 16 அந்த பாலர் பள்ளியினுடைய ஆசிரியராகவும் பணியாற்றுறாங்க. தமிழ்நாடு செட்டில் வகுப்பு பெண்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு சமூக நல அமைப்புகளை தொடங்குறாங்க வீரம்மாள். அன்னை ஆசிரம குழந்தைகள் காப்பகம், ராஜீவ்காந்தி குழந்தைகள் காப்பகம், டாக்டர் கமலம்மாள் முதியோர் இல்லம், அன்னை மேல்நிலைப்பள்ளி, MM தொடக்கப்பள்ளி, ஓய்வூதியர் இல்லம், பணிபுரியும் மகளிர் விடுதி, தையல் பயிற்சி மையம், அந்திம பராமரிப்பகம், பொழுதுபோக்கு அம்சம், மலநல ஆலோசனை மையம் என்று இந்த நலச்சங்கத்தின் சார்பாக பல்வேறு அமைப்புகளை தொடங்கி சிறப்பாக செயல் நடத்துகிறாங்க. 1958 பெண்கள் பாதுகாப்பு இல்லம் அப்படின்னு ஒரு இல்லத்தை தொடங்குறாங்க. வாசிப்பு பழக்கத்தை பரவலாக்க செய்ய வேண்டும் அப்படின்னு அவ்வைன்னு ஒரு நூல் நிலையத்தை தொடங்குறாங்க. 1970 சாதி மத இன பாகுபாட்டை களைவதற்காக தமிழ்நாடு பெண்கள் நலசங்கம் அப்படின்னு புதிய பெயர் சூட்டுறாங்க.

செட்டியூல்டு வகுப்பு பெண்களுக்கு மட்டுமல்ல பிற வகுப்பை சார்ந்த நலிவுற்ற பெண்களுக்கு பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதை மாற்றுறாங்க. அகில இந்திய வானொலி இயக்குநராக சத்யபாமா வர்றாங்க. வீராமாவுடைய பணியை பாராட்டி அந்த பெண்கள் நலசங்கத்தில் தன்னை உறுப்பினராக சேர்த்துக் கொள்கிறார்கள். இல்லாமையும் இழிவையும் மாற்றிக்கொள்ளும் வகையில் ஒடுக்கப்பட்டவர்களே தங்களுக்கான சுய ஏற்றங்களுக்காக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு எதிரே உள்ள சாலையில் தொடங்கப்பட்டது தான் தாண்டை ஆசிரமம். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் முயற்சியால் வினோபாவாவின் பூமி தானத்தின் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நிலம்தான் இன்றும் அன்னை ஆசிரமம் இருக்கக்கூடிய பகுதி. 1958 தமிழக அரசால் நீதிமன்றத்தில் முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட்டராகவும் நீதிமன்ற தலைவராகவும் நியமிக்கப்படுகிறார். திருச்சிராப்பள்ளி அரசு மருத்துவமனை, பாரத் சேவா சமாஜம், செஞ்சிலுவை சங்கம், குழந்தைகள் நல கவுன்சில், சர்வோதய சங்கம், கள விளம்பர செய்தி தொடர்பு மன்றம், பெண்கள் பாதுகாப்பு

0: சர்வோதய சங்கம், கள விளம்பர செய்தி தொடர்பு மன்றம், பெண்கள் பாதுகாப்பு இல்லம், மாவட்ட சட்ட உதவி மையம், மாநில சமூக நல வாரியம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அரசு சம ஊதிய திட்டம், மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு அமைப்பு போன்ற அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களில் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் திறன்பட செயல்பட்டவர்தான் அன்னை வீரம்மாள். முதல் கலப்பு மனத்தை 1968 ஏற்படுத்தி வைக்கிறாங்க. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற அம்பேத்கருடைய ஈடுபாட்டோடு அந்த திருமணம் நடைபெறுது. வீராமல் தனக்காக வாழாமல் சமூகத்திற்காக வாழ்ந்த தொண்டை பாராட்டி 1983 அகில இந்திய தொழில் வர்த்தக சம்மேளம் அவுட்ஸ்டாண்டிங் உமன் சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. இந்திய அரசு 1993 குழந்தை நல சேவைக்காக தேசிய விருது வழங்கி அம்மாவை சிறப்பித்தது. 1996 இது என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு அற்புதமான சுயசரிதை எழுதியிருக்காங்க. 1997 50வது சுதந்திர தின பொன்விழாவில் சிறந்த சமூக சேவை ஸ்தாபன விருது அப்படின்னு விருது வாங்கியிருக்காங்க. 1998 தன்னுடைய கண்ணையும் தன்னுடைய உடலையும் தானம் செய்யக்கூடிய உயில் எழுதி வைக்கிறாங்க. உலக வரலாற்றில் சமூக மாற்றத்திற்காகவும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகும் உழைக்கும் மக்களுக்காக போராடிய களப்போராளி அன்னை வீரம்மாள் தொண்டை நாடறிய செய்வோம்.
1: தமது சமூக செயற்பாட்டால் மாற்றத்தை வித்திட்டு பலரது வாழ்வில் ஏற்றத்தை கண்ட அன்னை வீரம்மாள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் இ யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள் இலக்கிய பேழையில் இணைகிறார்.
2: காதல் புன்னகைகளில் இல்லை, கண்ணீரில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காதல் கதைகளின் சுவாரஸ்யமே அதன் பிரிவில்தான் இருக்கிறது. தமிழக காதல் கதைகள் புத்தகத்தில் வடு என்கிற பிரபஞ்சனின் சிறுகதை நெடுங்காலமாக மனதில் மண்டிக் கிடந்த குற்ற உணர்ச்சிகளை பேசுகிறது. தவறாக நினைத்து விட்டோமே, இதில் காதல் இல்லையே, நீ நன்றாக இரு என்றல்லவா நான் நினைத்திருக்க வேண்டும், தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி காதலித்தவன் அழுகிறான். காதல் இதயங்களை பரிசுத்தமாக்குகின்றன. கல்லூரி முதலாம் ஆண்டு தொடக்க வகுப்பறை. சற்று பதட்டமாக இருக்கிற கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு ஹலோ சொல்லி அவனை மேலும் பதட்டமாக்குகிறாள் செண்பகா. கதைப்படியோ விதிப்படியோ பின்னான நாட்களில் அவளை காதலிக்க தொடங்குகிறான். காதலின் சந்தோஷமே காதலிக்கிறோம் என்பதிலா, இல்லை தான் ஒருத்தியால் நேசிக்கப்படுகிறோம் என்பதிலா? ஜாமெட்ரி பெட்டி அளவில் ஒரு பை வைத்திருப்பாள் செண்பகா. சில்லறைகள் கைக்குட்டைகள் எல்லாம் அதில் வைத்திருப்பாள். வகுப்புக்கு வந்தவுடன் சப்தமில்லாமல் பாக்கு பொட்டலத்தை பிரிப்பாள். அது ஒரு பழக்கம். கிருஷ்ணமூர்த்தியின் உஷார் காதுகளுக்கு அந்த மொரமொர சப்தம் வந்து விழும். பெஞ்சின் கீழாட்டத்தில் கையை நீட்டுவான் கிருஷ்ணமூர்த்தி. இரண்டு துண்டு பாக்குகள் உள்ளங்கையில் விழும். சமயங்களில் பொட்டலத்தில் உள்ளது எல்லாம் கொட்டிவிடும். உடனே பாதியை அவன் கையிலிருந்தே அவள் எடுத்துக்கொள்வதும் அல்லாமல் அவன் புறங்கையில் நறுக்கென கிள்ளி விடுவதும் உண்டு. பெண்கள் கிள்ளினால் வலிக்காது என்றும் நினைத்து கொள்கிற கிருஷ்ணமூர்த்தி தன் ஆயுசு முழுவதும் செண்பகாவை நினைத்து கொண்டே மட்டும்தான் இருக்கப் போகிறான் என்று நமக்கு அப்போது தெரியாது. ஏன், கிருஷ்ணமூர்த்திக்குமே தெரியாது. செண்பகா தன் காதலனை அறிமுகம் செய்து வைப்பது வரை பிறகு என்ன ஆனது என்பதுதான் கதை. ஒரு வடுவைப் போல மனதில் தங்கியிருக்கும் செண்பகா கிருஷ்ணமூர்த்தியை அறத்தின் பக்கம் கொண்டு வந்து நிறுத்துகிறாள். ஆண்டுகளாக ஆக காதல் செடியிலிருந்து மரமாக, மரத்திலிருந்து பூவாக, காயாக, பின் விதையாக மீண்டும் செடியாகி வளரும். அது ஒருபோதும் உதிராது என்பதை கதை உணர்த்துகிறது. காடுவரை என்கிற கந்தர்வனின் கதை ஒன்று இருக்கிறது. கதையின் தொடக்கம்தான் அக்கதையின் முடிவும். ஆனால் காதல் தொடக்கமும் முடிவும் இல்லாத பேரண்டம். பெஞ்சமினை காதலிக்கிறாள் விஜயலட்சுமி. இருவரும் சமூகத்தில், மதத்தில், ஜாதியில், இனத்தில் வெவ்வேறு பிரிவினர். பெஞ்சமினுக்கும் விஜயலட்சுமிக்கோ இருவரும் ஒருவர். காதலில் பிணைக்கப்பட்டுள்ள ஓருயிர், ஒரே மனம், அவ்வளவுதான். திருமணம் செய்து கொள்கின்றனர். விஜயலட்சுமி பிரசவத்தின் போது இறந்து போகிறாள். சாவு வீட்டிற்கு வந்தவர்களெல்லாம் முடிந்தவுடன் கிளம்பி விடுகிறார்கள். எழுத்தாளர் கந்தர்வனும் கதையை முடித்து விடுகிறார். படிக்கும் நாம் தான் துக்கம் கேட்க போனவர்கள் போல் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம். பெஞ்சமினோடு நாமும் அழுகிறோம். விஜயலட்சுமி பெஞ்சமினை ஏன் காதலித்தாள் என்பதை எழுத்தாளர் கந்தர்வன் தன்னை திரும்பிக் கூட பார்க்க தோன்றார்.

0: அந்த ஆணின் மீது அவளுக்கு கோபம் தோன்றியதோ வஞ்சம் தோன்றியதோ அது இரண்டும் இல்லாவிட்டால் இப்படியும். ஒரு ஆண் ரயிலில் உட்கார்ந்து ஜன்னலை மட்டுமே பார்ப்பது, அல்லது ஆபீஸில் உட்கார்ந்து ஃபைல்களை மட்டுமே பார்ப்பது, இன்று என்னவோ போல் கிடக்கிறானே என்பதால் பரிவு வந்ததோ, அடிக்கடி பெஞ்சமின் செக்ஷன் போய் வர ஆரம்பித்தால் என்றும் எழுதுவார். பெஞ்சமின் அதிகமாய் அலட்டிக் கொள்பவர்களுக்கே காதல் கீதல் எல்லாம் சாத்தியம் என்று நினைத்து கொண்டான் என்று எழுதுகிறார். இந்த இரண்டு கதை மாந்தர்கள் காதலர்களாகி நம்மை அழவைக்கிறார்கள். காடுவரை என்கிற கந்தர்வனின் கதை காதல் இருக்கும் வரை இருக்கும் என்றும் நாம் நினைக்கும் அளவிற்கு இருக்கும். இது போன்ற காதல் கதைகள் காதல் என்கிற சோலையில் பூத்து கிடக்கிற மலர்கள் என்று நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். இருவரும் இல்லை, அதில் ஒருவர் மட்டுமாவது மற்றொருவரை காதல் செய்ய வேண்டும். இதுதான் காதலின் பொதுவான வடிவம் இல்லையா? ஆனால் காதல் கதைகள் வடிவங்களை மீறுபவை, காலத்தின் கதைப்போக்குகளில் புதுமை செய்பவை, காலக்கண்ணாடியில் முகம் பார்த்து தன்னை காலத்திற்கும் புதுப்பித்துக் கொள்பவை. காதல் கதைகளில் திருப்பு முனைகள், துப்பறிதல், விசாரணை, பயமுறுத்துதல் என எதுவும் இல்லை. ஆனால் கதைகளில் முன்னிருப்பவை, எல்லோராலும் விரும்பப்படுபவை இந்த காதல் கதைகள்தான். நீண்ட நீண்ட மல்லிகை குவியல்களின் உச்சியில் செருகப்பட்ட சிகப்பு ரோஜா இந்த காதல்.
1: தமிழக காதல் கதைகள் நூலிலிருந்து சில கதைகளை பகிர்ந்து கொண்டார் முனைவர் சு. மகேஸ்வரி அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேர்கள்.

நேர்லி இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி சுஜித்ரா அவர்கள் பாடியுள்ள பாட்டு என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தேன் சிந்தும் நீரம்.

இடம்பெற்றது முத்துச்சிதறல். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் உன்னை தேடி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்லே இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: நேரம் 11:11. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி மஜ்னு திரைப்படத்திற்காக ஸ்ரீகுமார் சந்தியா பாடியுள்ள பாடல்.

0: 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன.
2: செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
3: நீங்க விதைகள் மூலமா நாத்த எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே அது ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருடங்களிலேயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
2: ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃபுரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முகசுந்தரம் அவர்கள். இந்நிகழ்ச்சிகள் இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நேரம் 11:29. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி JJ திரைப்படத்திற்காக ரேஷ்மி பாடியுள்ள பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நேரம் 11:46, 20 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி நல தமயந்தி திரைப்படத்திற்காக ரமேஷ் விநாயகம் சின்மயி பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12 மணி.
1: குறளமுதம் கண்ணோட்டம் 58 அதிகாரம் 3வது குறட்பா.

பொருளோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் பயனில்லை. அதுபோலவே கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களாலும் பயன் இல்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், உணவை வீணாக்காம சாப்பிடணும், சிந்தாம சாப்பிடணும்னு. ஆனா வளர்ந்த குழந்தைகளான நாம அதெல்லாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். தினசரி வீடுகளில் சமைக்கும் போதும், விழாக்கள் பண்டிகைகள்ல சமைக்கும் போதும், பழங்கள் காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வாங்கி குவிப்பதாலும், உணவகங்கள்ல உணவு உண்ணும் போதும், இவ்வளவே தானியங்களை கழுவும் போது கூட நாம உணவுப் பொருட்களை வீணாக்குறோம். உணவுப் பொருட்கள் வீணாகுதுனால என்னப்பா பிரச்சனை, நான் காசு கொடுத்து வாங்குற பொருள் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். உணவு வீணாதல் அப்படிங்கிறது உணவுப் பொருட்கள் வீணாவதை மட்டும் குறிப்பதில்லை, அந்த உணவை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட பணம், நீர், உழைப்பு, நிலம் மற்றும் போக்குவரத்து அனைத்தும் வீணாவதை குறிக்குது. உணவை வீணாக்குறது கூட பருவநிலை மாற்றத்துக்கு துணை புரியுதுன்னு சொல்றாங்க. வீணாகக்கூடிய உணவு குப்பைக்கு செல்றதுனால மீத்தேன் வாயு உருவாகுது, அந்த மீத்தேன் வாயுனால பருவநிலை மாற்றம் ஏற்படுது. உணவுப் பொருட்கள் வீணாகிறத தடுக்கிறதுக்கு திட்டமிடுதல் அவசியம். வீட்டிலுள்ள நபர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நாம சமைக்கணும், அதிகமான அளவு சமைக்கக்கூடாது. வீட்டில் சமைச்ச பிறகு வெளி உணவுகள் வாங்கி உண்பதை தவிர்க்கலாம். காய்கறிகள் வாங்கும்போது கவனமா இருக்கணும். பார்க்குற எல்லா காய்கறியும் வாங்கி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்காம தேவையான காய்கறிகளை வாங்குறது நல்லது. பழைய காய்கறிகள் இருக்கும் போதே புதிய காய்கறிகளை வாங்கி அடுக்காம அந்த காய்கறிகள் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அப்புறமா தேவையான காய்கறிகளை வாங்கிக்கலாம். பழைய காய்கறிகள் இருக்கும்போது புதிய காய்கறிகளை வாங்குவதால பழைய பொருட்களை பயன்படுத்தாம வீணாக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. திட்டமிடுதல் மிக மிக முக்கியம். அதே போல வீணாக்கிற உணவுப் பொருட்களை உரமாக மாற்றி செடிகள், வீட்டு தாவரங்களுக்கு இடலாம். இடவசதி இருப்பவர்கள் உரக்குழி முறையிலையும், இடவசதி இல்லாதவர்கள் கூட மாடிகளில் உரமாக மாற்றும் அமைப்புகளையும் உணவுப் பொருட்கள் வீணாகிறத உரமாக மாற்றி பயன்படுத்தலாம். உணவுப் பொருட்களை வீணாக்காமல் பயன்படுத்துவோம். உணவுப் பொருட்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: முத்தனே வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அடடே வா தம்பி வா, வணக்கம். கொஞ்சம் டீ சாப்பிடு.
0: குடுங்க ஒரு கப்பு, குடிச்சிட்டு பேசுவோம்.
1: ஆமா, என்ன காலையிலயே?
0: அதாவதுன்ன, உங்களை பாத்துட்டு போனாலே போற காரியம் ஜெயம் ஆயிடுதுன்ன. ஓசியில டீ குடிக்க என்ன மாதிரி எல்லாம் விட்டு போட வேண்டியதா இருக்கு. அது சரிண்ணே, என்ன காலங்காத்தா இல்லையே பரபரப்பா கையில பையோட வெளியில கிளம்புற மாதிரி இருக்க.
1: அதுவா தம்பி, ரசாயன கலப்பு இல்லாத காய்கறி வாங்க போறேன், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்.
0: நல்லதுண்ணே, அதுக்கு எதுக்கு நெகிழி பைய கையில எடுத்துட்டு போறீங்க?
1: காய்கறி வாங்கிட்டு அது என்ன தலையில எடுத்து வர முடியும்?
0: ஏனே அதுக்கு

0: துணிப்பை எடுத்துக்கிட்டு போலாம்ல.
1: துணிப்பை எடுத்துட்டு போனா என் கௌரவம் என்ன ஆகுறது?
0: கௌரவம் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு இருக்குதோ? கௌரவம் அப்படிங்கறது நீங்க மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, சூழலை கெடுக்காம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறதுல இருக்குது. அத விட்டு விட்டு எடுங்க துணிப்பையா, கிளம்புங்க.
2: என்னடா லுக்கு போறா?
3: தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை.
4: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:10. நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் வி சுசித்ரா அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஜெய ஜெய என துவங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா, நாட்டை ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

பிறவா வரம் தாரும் என துவங்கும் பாபநாசம் சிவன் பாடல். லதாங்கி ராகம் ஆதித்தாளம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் வி சுசித்ரா அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் நிறைவாக ஹிமகிரி தமையே என துவங்கும் முத்தையா பாகவதர் இயற்றிய பாடல். சுத்த தன்யாசி ராகம் ஆதித்தாளம்.

0: நேரலைவரை கேட்டது சங்கீத சாரலில் வி சுசித்ரா அவர்களின் பாட்டு. சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா, அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜூ, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சத்யேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1 கோடியே 25 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908ஆம் ஆண்டு இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்டு

0: செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேர் ஜோதி, நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இந்த பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்துருக்கேன். 436 ரூபா கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபா காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன். அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். புனேயிலிருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தனந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் வான் எல்லையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர்க்கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் CISF அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி FC1 அணியையும் மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி

0: போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:50.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு
4: ஆகாஷ்வாணி 2GFM 102.1 இல் பாப்கார்னர்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாசிப்பயிறு சாகுபடி அனுபவம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் சுண்டைக்காய்ப்பாளையம் பி கந்தசாமி அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் பி உஷா குழுவினர் வழங்கும் கரகாட்டம்.

நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. நேரம் பகல் ஒரு மணி.

காவிரி கரையின் கானம் பாடும் வானம்பாடி திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உங்கள் மனம் வருட வருகிறது மதுர கீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் புதிய பூமி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில்.

காலம் சில கடந்தும் நம் காதோடு உருவாடும் காவிய கானங்களின் அணிவகுப்பாய் இது மதுர கீதம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் தங்கப்புதுமை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில்.

உறவாடும் இனிய கானங்களை சிந்தாடுகின்றது. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதமாக. மதுரகீதம் நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா கேட்க இருக்கக்கூடிய பாடல் சிவாஜி கணேசன், உஷாநந்தினி இவங்க நடிப்புல பி மாதவன் இயக்கிய ராஜபாட் ரங்கதுரை படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மதுர கீதம். நேரம் 1:20. மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் பலே பாண்டியா படத்திலிருந்து.

கருப்பு வெள்ளை கானத்தை காலத்தால் நினைவூட்டுகின்றது. மதுரை கீதம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் காஞ்சி தலைவன் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், சுசிலா குரல்களில், கே வி மகாதேவன் இசையில், ஆலங்குடி சோமுவின் வரிகளில்.

இதமாய் உங்களோடு இசைந்தாடி கொண்டிருக்கின்றது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம். மதுரகீத நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் ரத்த திலகம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில்.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கன்னு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

0: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
1: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
0: நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
1: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
0: மின்னஞ்சலுக்கு airtrichy@gmail.com.
1: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்
0: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
1: பண்பலை 102.1
0: நேர்களுக்காக நேர்களால்.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 kHz
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 kHz நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் பாடல் பாலும் பழமும் படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

0: நேயர்களே, திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் காற்றலைகளில் விருந்தளித்து சென்ற மதுரை கீதம் மீண்டும் நாளை பகல் ஒரு மணிக்கு உலாவரும். கொஞ்சம் யோசிக்கலாமா? அன்பே, உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
1: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கே?
0: அட, உன்னை பார்த்து சொல்லலாமா?
1: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
0: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
1: அப்படி என்னத்த பாத்தீங்க?
0: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
1: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓடுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
0: உன் பேச்ச மீறவா போறேன்.
1: ஏன் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
0: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பாசிப்பயிறு சாகுபடி குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் சுண்டைக்காய்ப்பாளையம் பி கந்தசாமி அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் பி உஷா குழுவினர் வழங்கும் கரகாட்டம். பண்பலை உறவுகளை நமது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சி 1, மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. இணைந்திருங்கள் உறவுகளை. எங்களோடு வர இருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள்.

0: குறித்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தர்மபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவக் கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்ததாக கூறினார். நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள்தான் அதிக பயன்பெறுவதாகவும் பெற்றோர் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வால் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி கிடைப்பதில்லை என்றும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தனி தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் பயிற்சி மையங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் மாணாக்கர் பயன்பெறும் வகையில் புதிய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்றும் கோரினார். தமிழக அரசின் தனி தீர்மானத்தின் மீதான இந்த வாக்கெடுப்பில் தாம் கலந்து கொள்ளாமல் வெளியேறுவதாக கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்றார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகள், ஆதரவற்றோர், முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவது குறித்தும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தனி தீர்மானத்தை வரவேற்றுள்ளன. பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். பேரவையில் இன்று இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது இது தொடர்பான உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
1: வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட அதற்கான நிர்வாக அனுமதியும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக ₹300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேட்டி சேலை ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது.
0: முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் உள்ள அனைத்தும் திமுக அரசின் திட்டங்களாகவே உள்ளதாக கூறினார். பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்றும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருவாயை பெருக்க பட்ஜெட்டில் திட்டங்கள் இல்லை என்று கூறிய அவர், வருவாய் மதிப்பீட்டின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பினார். காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினைகளுக்கு

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். போதை பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி

நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள

0: 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த கேள்வி ஒன்றிற்கு 28 லட்சம் கோடி ரூபாய் மானிய நிதி இதுவரை இந்த திட்டத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு நிதியாண்டின் பொது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாய அட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக இன்று அவர் அளித்த பதிலில் விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த அறிக்கையை அளிக்க அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நேற்று தெளிவுபடுத்தியதை அவைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். அவை அலுவல்களுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவது குறித்து அவர் கவலை வெளியிட்டார். தேசிய நலன் சார்ந்த முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் அதற்கான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவை முதலின் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மாணாக்கர் tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 9,000 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 9,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி 2வது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருச்சி ஆகாஷ்வாணி, தஞ்சை எல்பிடி, சென்னை தூர்தர்ஷன் நிலையங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர் முத்துகிருஷ்ணன் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 69. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை அணி திருச்சியையும் கோவை அணி திருப்பூரையும் இன்று எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசின தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மானாவாரியில பயர் வகை பயிர்கள் சாகுபடி, பட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரகங்களை தேர்வு செய்யறது மட்டும் இல்லாம பூச்சி நோய் தாக்குதல் ஏற்படாத வண்ணம் விதை நேர்த்தி செய்யறது. முக்கியமா விதை பண்ணை அமைச்சி நேர்த்தியா செய்து லாபம் ஈட்டுறது, கூடவே கால்நடை வளர்ப்போம். இப்படி ஒன்னோட ஒன்ன தொடர்பு படுத்தி விவசாயத்தை செய்துட்டு வரக்கூடியவர் தான் நாமக்கல் மாவட்டம் சுண்டாங்கிப்பாளையம் பி கந்தசாமி அவங்க. அண்மையில இவங்களை சந்திச்சு இவங்களுடைய விவசாய அனுபவங்களை பத்தி நாம கேட்டதும் அவர் சொன்னதும் இதோ.
1: என்னென்ன பயிரெல்லாம் போடுறாங்க, அங்கே விவசாயம் என்ன மாதிரி, தண்ணி வசதியெல்லாம் எப்படி?
2: திருமணிமுத்தாறு பகுதியில் தண்ணி வசதி நல்லா இருக்குங்க சார்.
1: சரி.
2: அங்கே அதிகமாக தென்னைக்கு மாறிட்டாங்கலாம், மற்ற பயிர் லாபகரமாக இல்லை, அதனால எல்லாம் தென்னை தான் அதிகமாக இருக்குது. ஆழத்தை விட்டால் பருத்தி போடுறாங்க. இப்போ எங்கள் பகுதி வந்து மானாவாரி பகுதி, கிணறு, கிணத்துல ஒரு பகுந்தான் தண்ணி இருக்கும். நாங்கள் வந்து பாசி பயிர், நிலக்கடலை, மக்காச்சோளம், கோயப்ப ஸ்ரீவன சோளம் அது மாதிரி தான் போடுறோம். கோயப்ப சோளம் வந்து வெட்டினரி காலேஜுக்கு கொடுக்குறோம், ஒரு கிலோ 400 ரூபா.
1: எவ்வளோ வாங்கிக்கிறாங்க அவங்க?
2: அவங்க வந்து சீடு ப்ரொடியூசர்ஸ் மீட்டிங்னு ஒன்று போடுவாங்க.
1: சரிங்க.
2: அதில் அவங்களுக்கு எவ்வளோ வாண்டட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்குவாங்க. நம்ம வருஷம் ஒரு 400 கிலோ 300 கிலோ கொடுக்கலாம். அது இல்லாத சவுண்டில் விதை கொடுக்குறேன். சவுண்டல் ஒரு 100 மரம் இருக்கு, அந்த விதை கொடுக்குறோம். அப்புறம் தட்டைப்பயிர் கொடுக்குறோம், தீவன தட்டைப்பயிர், கொடிப்பயிர் அது கொடுக்குறோம்.
1: சரி. மண் என்ன மாதிரியான மண் உங்களோட?
2: மண் செம்மண் தான் சார். நம்மளதுலாம்
1: தண்ணி வந்து எத்தனை இருக்கு அது கிணத்துல? இந்த வருஷம்லாம் தண்ணி இருக்கு அவ்வளவுக்கு?
2: தண்ணி சுமாராக தான் இருக்கு சார். போன வருஷம் தண்ணி வெள்ள கிணத்துக்கு தண்ணி வெள்ள மழை இல்லை, தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. குடிக்கிறது தான் இப்பெல்லாம் எல்லா கிணறுமே ட்ரை ஆயிடுச்சு. அந்த திருமணிமுத்தாறு பெல்ட் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஏரி அதெல்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தண்ணி இருக்கு.
1: மொத்தம் எத்தனை ஏக்கர்ல பண்றீங்க நீ?
2: மொத்தம் 7 ஏக்கரா இருக்குங்க சார். மானாவாரி பூமி தான்.
1: தண்ணி இந்த வருஷம் பெரிய அளவுக்கு இல்ல, போன வருஷமே கொஞ்சம் தண்ணி இதாயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்புறம் நீங்க எப்படி அதை சமாளிக்கிறீங்க?
2: மானாவாரி பயிர் இருக்கு, அது அப்படியே அப்பப்போ மழை பெய்யலங்க சார். நிலக்கடலைக்கெல்லாம் அதிக தண்ணி
1: தேவையில்லை,
2: பாசி பயிருக்கும் அதிக தண்ணி தேவையில்லை, மானாவாரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: பாசி பயிர்னா எந்த பட்டத்தில் போடுவீங்க?
2: பாசி பயிர் வையாசியில் போடுவோம், அப்புறம் காத்தியில் போடுவோம். காத்தியில் வந்து கோ 6, அது டியூரேஷன் கம்மி, 65 நாள். இப்போ வந்து வம்பன் 4 போடுவோம்.
1: கார்த்திகைலாம் போட்டால் மழை அப்பப்போ பெஞ்சிக்கிட்டே இல்லை இருக்கும்.
2: ரெண்டு மழை பெஞ்சு காத்தியில் உங்களுக்கு மழை காலம் போயிருதில்ல, கிட்டத்தட்ட ரெண்டு மழை பெஞ்சாலே வந்துடும். அது வந்து டியூரேஷன் கம்மி, 60 நாள் தான். அது ரெண்டு மலை குறுக்க பெஞ்சா போதும், கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சா வந்துடும். ரொம்ப குறுகிய பயிர்னு வச்சுங்களேன், ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும், வந்தால் கூட நல்லா இருக்கும்.
1: சரி சரி. என்னென்ன ரகம்லாம் போடுறீங்க?
2: வம்பன் 4, கோ 6, கோ 8, MH.
1: எந்தெந்த பட்டத்தில் இந்த ரகங்கள் சரியா இருக்கு?
2: வம்பன் 4 வந்து வையாசி, ஆணி, ஆடி சரியா இருக்கும். MH அதே பட்டம் சரியா இருக்கும்.
1: சரி.
2: கோ 6 வந்து காத்தி பட்டம் சரியா இருக்கும், அது வந்து டியூரேஷன் கம்மி, அதனால அந்த பட்டத்துக்கு தான் அது சரியா இருக்கும். வறட்சி தாங்காது, இதெல்லாம் வறட்சி தாங்க.
1: விதை எங்கிருந்து வாங்கிக்கிறீங்க?
2: விதை டெப்போல தான் சார் வாங்க.
1: அக்ரி இதுல வாங்கிப்பீங்க?
2: அக்ரி ஆபீஸ்ல தான் வாங்குவோம்.
1: எவ்வளோ, ஒரு ஏக்கர் போடுவீங்களா?
2: இல்லை போடுவோம், நான் 3 ஏக்கர் 4 ஏக்கர் கூட போடுவோம். ஒரு ஏக்கராவுக்கு 8 கிலோ விதை, அது அங்கேயே வாங்கிக்குவோம். அப்புறம் விதை பண்ண போட்டோம்னா அவிலே திரும்ப எடுத்துக்குவாங்க.
1: விதை பண்ண போடுறதுக்கும் இது பண்ணுறாங்க?
2: விதை பண்ண போட்டு அவங்களே எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க, ஏடி வரைக்கும் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. வந்து களை இல்லாமல் பார்த்துக்கணும், நல்லா நீட்டாக வச்சுருக்கணும்னு வச்சுங்களேன். கொஞ்சம் கண்ணாப்பிடான்னு இருந்தால் ரிஜெக்ட் ஆயிரும். அப்புறம் திரும்ப நம்ம பயிரை அடித்து சளிச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம். வெளி மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து 80 ரூபா 85 ரூபா போதும் சார். அப்படி 100 ரூபா ப்ளஸ் இன்சென்டிவ் 20 ரூபா கொடுப்பாங்க, 120 ரூபா கிடைக்கும். அதனால விதை பண்ண போட்டால் லாபகரமாக இருக்கும்.
1: சரிங்க. இப்போ போடுறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயார்படுத்துவீங்க?
2: முதலுக்கு வந்து குப்பை ஓட்டுவோம் சார். ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 5 பெட்டி டிராக்டரில் ஓட்டுவோம்.
1: குப்பையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்க மாடு? குப்பை எங்ககிட்டயே இருக்கீங்க?
2: எங்ககிட்டயே இருக்கு மாடு ஆடு அதெல்லாம் குப்பையெல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைதாம்பெல்லாம் வெட்டி போட்டு ஒரு குழியில் வந்து போட்டோம்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அதை அள்ளிக்கலாம். நம்ம ரெண்டு அளவு ஓட்டுவோம்.
1: சரிங்க.
2: அப்புறம் மறுக்கா விதைச்சி ஓட்டிடுவோம். மானாவரி தான் அதிகம் போடுவோம். அது விதை நேர்த்தி பண்ணி தான் சார் விதைப்போம்.
1: விதை நேர்த்தி பண்ணுறதுனா எப்படி விதை நேர்த்தி பண்ணுவோம்?
2: ஒரு கிலோவுக்கு 2 கிராம் கார்பன்டிஷன் மருந்து கலக்கி அது விதைக்கணும்.
1: எவ்வளோ நேரம் கலந்து எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க?
2: 24 நேரம் வச்சுருந்து விதைக்கணும்.
1: வேற ஏதாவது கூட அந்த கார்பன்டிஷனோட வேற ஏதாவது போடுவீங்களா?
2: வேற எதுவும் இல்லை, கார்பன்டிஷன் மட்டும் தான் போடுவோம். இப்போல்லாம் அது இல்லைன்னா சூடாமோனாஸ் போடுவோம்.
1: சூடாமோனாஸ்னால் எவ்வளோ போடுவீங்க?
2: அது 4 கிராம் போடணும்.
1: போட்டு 24 மணி நேரம் வச்சு?
2: 24 மணி நேரம் வச்சு. எது
1: இப்போ நல்லா உழவு ஓட்டிட்டு விதப்பு எப்படி விதப்பீங்க? கை விதப்பா?
2: கை விதப்பு தான் சார் விதப்போம். அது இன்ஜினியரிங் மட்டும்தான் அந்த வண்டி இருக்கு, விதைக்கிற வண்டி. அது டிமாண்டு, அது வண்டி கிடைக்காது, பிரைவேட்லாம் இல்லை. கை விதைப்பே நல்லா அழகாக விதைச்சிருவோம்.
1: போதுமான அளவுக்கு விதை இருக்குன்ற எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: இல்லை அது இப்போ ஓரளவுக்கு மதிப்பாக அந்த காலத்துலேருந்து அப்படி தான் சார் விதைக்கிறோம். எல்லா பேருமே அப்படி தான் விதைக்கிறோம். கடலை நிலக்கடலை தவிர மீதி எல்லாமே சோளம் எல்லாமே கை விதப்பு தான் விதைக்கிறோம். கரெக்டாக அதெல்லாம் வந்துடும். நம்ம அப்படியே

0: விதைச்சிட்டே போயிட்டு விதைச்சிட்டே வரணும், திரும்ப இந்த வாக்கில் விதைக்கணும். விதைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு சில இடத்துல ரெண்டு செடி இருந்ததுன்னா நாங்கள் எடுத்து விட்டுருலாம், இருக்க ஒரு 20 நாள் கழித்து ரெட்டை செடி இருந்ததுன்னா எடுத்து விட்டுருலாம்.
1: தண்ணி பாய்ச்சறது இப்போ என்ன பண்ணுவீங்க? மானாவாரியில் விட்டீங்கன்னா தண்ணியே கிடையாது,
0: மானே
1: மழை
0: தண்ணி இல்லை,
1: பெஞ்சதால்
0: மானாவாரி தான். இப்போ ஆசி பேர் பொறுத்தளவுக்கு மானாவாரி தான் பண்ணுவோம்.
1: தண்ணி கொடுக்குறதுன்ற பேச்சே இல்லை. அதில்
0: தண்ணி இருந்தால் கொடுக்கலாம் சார், தண்ணியெல்லாம் இல்லை. அப்புறம் அது வேறு பேர் பருத்தி இது போட்டுக்கலாம். பாசி பேர்
1: போட்டு எத்தனை நாளுக்குள்ளே மழை வந்துச்சுன்னா சரியாக இருக்கும்?
0: இல்லை, விதைச்சி ஒரு 20 30 நாள் கழித்து பெஞ்சா போதும், அது தாங்கும். ஒரு 4 மழை பெஞ்சாலே வந்துடும். அவ்வளோ மழை, ஒரு 25 mm கணக்கில் ஒரு 4 மழை பெஞ்சாலே வந்துடும். அப்புறம் உங்களுக்கு பேடி ஹார்வெஸ்ட் வச்சு அப்படியே அறுத்த எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். கையில் பிரித்தா கூலி நிறையா ஆகும்.
1: சரி, இப்போ போட்டதுக்கப்புறம் களையெல்லாம் ஏதாவது நம்ம செய்யணுமா?
0: ஆமாம் சார், விதைச்சி 3ஆம் நாள் வந்து ப்ளோ குளோரின் அப்படின்னு வந்து ஏக்கராவுக்கு வந்து 60 mL தெளிக்கணும். அது பில்லெல்லாம் முளைக்காது.
1: அது முளைக்கிறதுக்கு முன்னாடியே சும்மா போட்டு 3 நாள்லயே களைச்செடி அடிப்பீங்களா நீங்கள்?
0: ஆமாங்க, விதைச்சி 3ஆம் நாள் இந்த மருந்து அடிச்சிடணும். அப்புறம் ஒரு சில பில்லு தப்புன்னு பில்லு இருக்கும், அது 30ஆம் நாள் ஆள் விட்டு பிடுங்கி எடுத்துருவோம்.
1: கை களையா பறி?
0: கை களையா? ஆமாம், கை களையா எடுத்துருவோம். அது மருந்து சில இடத்துல படாமல் இருக்கணும்.
1: சரிங்க. பூச்சி நோயெல்லாம் எப்படி? இதில்
0: பூச்சி அசுவனி வரும் சார், அப்புறம் வேற வெள்ளை அது மாதிரி வரும்.
1: கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறீங்க?
0: அதை குளோரி பைரிஃபாஸ் அடிப்போம். ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு
1: எல்லாத்துக்கும் மருந்து தான் அடிப்பீங்களா? வேற எந்த முயற்சி பண்ணுறது கிடையாதா?
0: மருந்து வேப்பெண்ணெய் அடிக்கலாங்க, வர்றதுக்கு முன்னே அடித்தா வேப்பெண்ணெய் அடிக்கலாம், இல்லைன்னா குளோரி பைரிஃபாஸ் அடிப்போம். 3 mL அவங்க கடைக்காரங்க நிறையா சொல்லுவாங்க, நாங்கள் கேவிக்கு ப்ரொஃபஸருங்களை கேட்டு தான் பண்ணுவோம். எந்த மருந்து அடித்தாலும் அவங்கள கேட்டு தான் அடிப்போம்.
1: போவீங்களா நீங்கள் அந்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையங்கள் இதுக்கெல்லாம் போவீங்களா?
0: போவோம் போவோம்.
1: எங்கே போகிறீங்க? நாமக்கல்ல போவீங்களா?
0: ஆமாம், நாமக்கல் தான், நாமக்கல் தான் போவோம். வெட்டினரி காலேஜுக்குள்ளேயே இருக்கு.
1: சரி சரிங்க. இப்போ இதை அறுவடை சமயத்தில் வேற என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? இதை பாசி பேரை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன?
0: அதை பேடி ஹார்வெஸ்டர் வச்சு ஏற்றுருவோம். நெல் இருக்கிற மிஷின்
1: எவ்வளோ வருது அதிகபட்சம்? நமக்கு ஒரு நல்ல மகசூல் சாகுபடினா
0: ஒரு 450 கிலோ வரும் சார் ஏக்கராவுக்கு. ஒரு ஏக்கருக்கு
1: விலை எவ்வளோ போகுதுங்க?
0: விலை 80 ரூபா 85 ரூபா போகுது. அதுதான் சீடு பாமா தான் பெரும்பாலும் எங்கள் ஊரில் போடுவோம்.
1: அதாவது அவங்களுக்கே டிபார்ட்மெண்ட்டுக்கே திருப்பி கொடுத்து
0: டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுத்துறதுங்க. விதை அவகிட்ட வாங்கணும், அவகிட்ட வாங்கி அந்த பில்லெல்லாம் வச்சுருக்கணும் பத்திரமா. அப்புறம் அவங்க வந்து வந்து பார்ப்பாங்க
1: தூய்மையான விதையாக இருக்கா கலப்பலம் இல்லாமல் இருக்கான்றதெல்லாம் எப்படி பார்த்து அவங்க உறுதி செய்கிறாங்க?
0: வேற ரகம் ஏதாவது ஒன்று ரெண்டு கலந்துருந்ததுன்னா அதை பிடுங்கி விட்டுருவோம். பில்லும் இருக்கக்கூடாது, பில்லு இருந்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க, கலவன் நீக்கிறது அதெல்லாம். அங்கே ஃபஸ்ட்டு ஏஎஸ் வருவாங்க, அப்புறம் ஏடி வருவாங்க. இது என்ன கைடு பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் பண்ணுவோம். எந்தெந்த செடி எடுக்கணும்னு சொல்லுவாங்களோ அந்த செடியெல்லாம் பிடுங்கி விட்டுருவோம், களை இல்லாமல் பார்த்துக்குவோம். அப்புறம் அவங்க அறுவடை பண்ண சொல்லும்போது அறுவடை பண்ணுவோம். தூத்து நூற்பாடு வந்து ஒரு தரம் பார்ப்பாங்க, அது ஓகே சொன்னால் தான் நம்ம அங்கே டெப்போவில் கொண்டு போய் வச்சிடணும்.
1: சரி சரி.
0: அப்புறம் தான் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு விடுவாங்க.
1: பொதுவாகவே விதை பண்ணிக்கு மட்டும்தான் போடுறீங்களா இல்லை சாதாரணமாக வெளியில் போட்டு இது பண்ணி?
0: சாதாரணமாக போடுவோம், இப்போ விதை பண்ண போட்டால் தான் சார் லாபம்,
1: காசு ஓரளவுக்கு அதில் தான் வருது.
0: ஆமாம், அதில்
1: அதுக்கு எதாவது மானிய கூலி இதெல்லாம் கொடுப்பாங்களா?
0: அதான் இன்சென்டிவ் 20 ரூபா கொடுப்பாங்க.
1: கொடுக்குறாங்க.
0: வெளி மார்க்கெட்டு 85 100 ரூபா கொடுக்குறாங்க ரேட்டு.
1: சரிங்க. இது இல்லாமல் வேற என்னென்ன பயிர்லாம் போடுறீங்க? நிலக்கடலை போடுறீங்களா?
0: நிலக்கடலை போடுவோம்.
1: அதுக்குன்னு ஏதாவது ரகம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்களா?
0: TME 13 அது போடுவோம். அதுக்கு ஆயில் கண்டென்ட் அதிகம், அந்த ரகம் தான் போடுவோம்.
1: ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி
0: ஜாஸ்தி அதில், அதனால் அந்த ரகம் தான் போடுவோம். அப்புறம் கோயப்ப சோளம், அது தீவன சோளம் 1 கிலோ 400 ரூபா.
1: அது வந்து யூனிவர்சிட்டி கொடுக்கறதுக்கு?
0: ஆமாம், கேவிகே கொடுக்குறோம். கேவிகே வந்து அவங்க இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. அப்புறம் அதில் சவுண்டல் மரம் ஒரு 100 மரம் இருக்குது, அதுவும் விதை கொடுக்குறோம். அது கிலோ 300 ரூபா.
1: அது தீவனமாகவும் உங்களுக்கு பயன்பட்டுக்குதா? நீங்கள் வச்சு
0: நான் ஆட்டு தலைக்கு வந்து எடுத்துக்குவோம், ஆட்டுக்கு விதையை அங்கே கொடுத்துருவோம்.
1: ஆட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? ஆடு எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க?
0: ஆடு 10 ஆடு இருக்குங்க. ஆடு ஒரு 6 7 ஆடு இருக்குது, அப்புறம் குட்டி இருக்குது.
1: இது எல்லாத்தையும் நீங்களே பராமரிச்சுருக்கீங்களா? ஒரே ஆளாக சமாளிச்சுக்கிறீங்களா?
0: இல்லை நாங்களே தான், காட்டில் அவுத்து விட்டுருவோம். 1 ஏக்கரா கிடக்குது சும்மா, அப்புறம் தலைவடிச்சு பண்ணுறோம்.
1: சரிங்க. அது கொடுக்கறது எப்படி, சந்தையில் கொண்டு போய் கொடுக்குறீங்களா இல்லை அது வந்து வியாபாரி வாங்கி
0: இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்க? கிலோ 400 420 ரூபா.
1: உயிரடையா?
0: உயிரடை உயிரடை.
1: ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பீங்களா எப்படிங்க?
0: ஆ, ஒரு 7 8 மாதம் மேய்க்கணும் குட்டி. வித்துடலாம்.
1: சீசன் பார்த்து கொடுப்பீங்களா? தீபாவளி பொங்கல்
0: இல்லை அந்த மாதிரி முடியாது. அது எப்பவும் ஒரே ரேட்டாக தான் சார் இருக்கும், ஒன்றும் பெருசாக. அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து செம்மறி தான் ரம்ஜானுக்கு வந்து ரேட் அதிகமாக விற்கும், இது அப்படி கிடையாது. ரெகுலராக ஒரே ரேட்டு தான். கறி வந்து இப்போ நீங்கள் 850 ரூபா போகுது எங்கே.
1: ஆனால் செலவெல்லாம் போக ஓரளவு லாபம் இருக்கா ஆடு வளர்ப்பில்?
0: ஆடு வளர்ப்பு அது இந்த அலையிற கூலி தான் சார், அதுவும் கூலி தான் இருக்கும்.
1: ஏன்னா இப்போ நீங்கள் செய்கிறது எல்லாமே மானாவாரி பயிர் தான் செய்கிறீங்க.
0: ஆமாம்.
1: அப்படி இருக்கும்போது எதில் தான் உங்களுக்கு ஓரளவு லாபம் வர்ற மாதிரி இருக்குங்க? எது ஓரளவு?
0: எல்லாமே சுமாரான லாபம் தான் சார், பெரிய லாபம் இருக்காது. தோட்டப்பயிர்னா கொஞ்சம் ஈல்டு அதிகம் வரும். தோட்டப்பயிரும் ஒரு போகம் செய்வோம், ஒரு போகம் வந்து கடலை போடுவோம், காத்தி பட்டம் கடலை போடுவோம், அது கொஞ்சம் ஈல்டு அதிகம் வரும். அந்த கொடி வந்து ஆட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு போகம் மட்டும் தண்ணி பயிர் பண்ணுவோம்னு வச்சுங்களேன், மக்காச்சோளம் போடுவோம்.
1: சரிங்க. இப்போ உங்கள் அனுபவத்தெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்லுவீங்களா?
0: ஆ, சொல்லுங்கள் சார். அது
1: சொல்லுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் என்ன?
0: 9003734052.
1: இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க.
0: 900 37 34.

0: நாலு சைபர் 52.
1: நன்றிங்க.
0: நன்றி.
2: உளுந்து போடணும் நம்ம நாடு வாழ, வீடு வாழ போடணும் உளுந்து போடணும்.
3: மானாவாரி சாகுபடி அப்படிங்கறதுனால குறுகிய கால பயிர்களை தேர்வு செய்து நிலம் தயாரிப்புல இருந்து அறுவடை வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் முழு கவனம் செலுத்தி விதை பண்ணையில லாபத்தை எட்டிட்டு வராரு. இதுக்காக முறையான பயிற்சிகளையும் எடுத்துக்கிட்டாரு. அதே போல குறுகிய காலத்துல அதிக லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஆடு வளர்ப்புலையும் லாபம் பார்த்துட்டு வரக்கூடிய நாமக்கல் மாவட்டம் சுண்டாங்கிப்பாளையம் பி கந்தசாமி அவங்க இதுவரைக்கும் தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு.

0: மச்சான், இந்த அணியாயத்த கேட்டியா? அந்த மேட்டுத்தர குப்புசாமி இருக்காரே, பாசன வாக்கா கரையில காரப்பூச்சி பண்ணிருக்காங்களே, அதுல ஒரு கல்லை எடுத்து துணி துவைக்கிறது கொண்டு போயிட்டாரு மச்சா, இது நியாயமா?
1: வேலம்மா, இது சட்டப்படி குத்தம். வாக்கா கரையையும் இந்த ஏரிக்கரையும் பாதுகாக்கிறதுக்கு அரசுல என்னென்னமோ பண்ணிருக்காங்க நல்ல திட்டங்கள், அதையெல்லாம் பாதுகாக்கிறது நம்ம கடமை, இல்லைன்னா பாசனத்துக்கு தண்ணி கிடைக்காது. இதை எல்லாரும் உணரணும்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கிழக்கு வாசல் ஆர் சிதம்பரம் அவர்கள். நேரம் பிற்பகல் 2:30.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது உஷா குழுவினரின் கரகாட்டம். உலகத்திலேயே பெரிய பிணி பசிதான். பசி வந்திட மானம், குலப்பெருமை, கல்வி, உடல் வளம், அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, பெண்ணாசை ஆகிய 10 பறந்து போகும் என்பது ஔவையின் வாக்கு. சீத்தலை சாத்தனார் பசியை போக்குவதற்காகவே மணிமேகலையையும் அட்சய பாத்திரத்தையும் தன் கதையில் படைக்கிறார்.

மன்னன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் கவிஞராகி பசிப்பிணியை போக்கிய சிறுகுடியைச் சேர்ந்த பன்னனை சிறப்பித்து ஒரு பாடல் எழுதி வியந்தார். சோழ மன்னன் கிள்ளி வளவன் சேரர்களின் காவல் மரத்தை வெட்டிய பெருமைக்கு உரியவன். உழவு தொழில் நலிவுற்ற போது வரிவிலக்கு அளித்து உதவிகள் செய்தவன்.

சிறப்பித்து பத்து புலவர்கள் புறநானூற்றில் பாடியுள்ளனர். அத்தகைய சிறப்புகள் கொண்ட கிள்ளி வளவன் சிறுகுடிப்பண்ணன் என்பவரை பற்றி பாடியுள்ளார். சோழ நாட்டின் கடற்கரை ஊர்களில் ஒன்று சிறுகுடி. அங்கு பண்ணன் என்பவர் தன்னை நாடி வந்தோருக்கு உணவளித்து மகிழ்ந்தார் என சோழன் குறிப்பிடுகிறார். மேலும் தான் வாழ்நாள் அனைத்தையும் பாணன் எடுத்துக்கொண்டு வாழட்டும் என மனமுருகி கூறுகிறார். பசி பிணி போக்கிய மருத்துவன் சிறுகுடி பண்ணன் என புலவர்கள் போற்றுகின்றனர். மேலும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என மணிமேகலை புறநானூறு ஆகியவற்றின் வழி நின்றும் சிறுகுடி பண்ணன் போற்றப்படுகிறார்.

அன்றும் சரி இன்றும் சரி பசியை போக்குபவர்கள் இறைவனாகவே பார்க்கப்படுகிறார்கள். தனி ஒருவருக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம் என்பது பாரதியின் வார்த்தை. பாரதியார் உலக பொது நோக்கில் கூறி சென்றார், நம் முன்னோர் வழிபோக்கர்களுக்கு உணவளித்த பின்பே தான் தினமும் உண்டு வந்தனர். இன்றும் நம்மில் பல பேர் கேட்கும் முதல் வார்த்தை, சாப்பிட்டீங்களா? நாமும் சரிவிகித உணவை எடுத்துக்கொள்வோம், மற்றவர்களுக்கும் உணவளித்து மகிழ்வோம். திருவள்ளுவர் வழி நின்று. இனி பசி என்பதை உணர்ந்தாலோ அல்லது பசி என்ற வார்த்தையை கேட்டாலோ நமக்கு சிறுகுடி பண்ணன் நம் மனத்திரையில்

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை உஷா குழுவினரின் கரகாட்டம் இடம்பெற்றது.

0: முத்தண்ணே, என்ன இது? அந்த ஒரு பெட்டிய மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே?
1: அதுவா தம்பி, 1980-90 வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
0: அப்படியா? அப்ப உங்களை மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர்ஸ் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்டை கேளுங்க.
1: ஆமா, எந்த நம்பர்ல?
0: திருச்சியோட முன்னிணைப்பு என்னான சுழி 431 246-102-1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240-102-1.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 மணிக்கு துவங்கும்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: மூன்று மணி 19 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரில் நேயர்களுடைய என்ன கருத்துக்களையும் நம்ம இப்போ பகிர்ந்துக்க போறோம். அந்த வரிசையில கடிதம் மூலமா தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தூர்லிருந்து காதர் பி வி இக்பால். 1ஆம் தேதி இன்றைக்கு குரலமுதம் மற்றும் இனித்தானும் நல்லவை கேட்க சிந்தனைகள் மற்றும் பக்தி பாடல்கள் அனைத்துமே கேட்டு மகிழ்ந்தோம். மடல் மாணிக்கம் தனது மடலில் உணவே மருந்து என்ற சிந்தனைகளை, குறிப்பாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் சுவையான கருநீல பழமான நாவல் பழத்தின் சிறப்பையும் ஒரு மரம் வீடுகளில் வைத்து வளர்க்க வேண்டும் என்ற தகவல் சூப்பர். காலை மலர் நிகழ்ச்சி இடம்பெற்ற தகவல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அன்னைக்கு வசந்த அழைப்புல கலைகளில் ஒன்றான நாடகத்தின் சிறப்பம்சங்களை, குறிப்பாக அதிக அளவு மேக்கப் போட தேவையில்லை அப்படிங்கிற பல தகவல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பாராட்டுகள். 11 மணிக்கு சரிகம ரசிகம அன்று அமீர் கல்யாணி ராகத்தில் வந்த திரைப்பட பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. 2:30 மணிமலர் நிகழ்ச்சியில் துவாக்குடி நகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடக விழா நாடகம் 2026 அதை குறித்தின விஷயங்களுக்கு நிறைய பாராட்டுகள் எழுதியிருக்கிறாங்க. அன்னைக்கு 29/7/2026 அன்னைக்கு மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். நகைச்சுவையுடன் முடிவில் முதலாளி கடையை கொடுத்தது விரதத்தின் மகிமையை உணர்த்தியது. 30ஆம் தேதி இன்றைக்கு தென்னகத்தின் திருக்கோவில் என்ற தலைப்பில் புராண நாடகம் கேட்டேன். காசியிலிருந்து எடுத்து வந்து தெற்கில் காசி விஸ்வநாதர் கோவிலை கட்டிய பாண்டிய மன்னரின் வரலாற்று நாடகம் அருமையாக இருந்தது. 31ஆம் தேதி என்று இதுக்கு போய் அழட்டிக்கலாமா, கணவன் மனைவியின் அன்றாட சூழலில் வேலைக்கு செல்லும் அலுவலக வேலை பற்றியும் வீட்டு வேலையின் சிரமத்தையும் அதற்கான தீர்வுகளும் ஆசிரியர் எடுத்துக்காட்டியது சிந்திக்க வைத்தது. பாராட்டுகள் அப்படின்னு கடிதம் வழியா தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தூர்லிருந்து காதர் பி வி இக்பால். இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.

0: வெற்றி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். 3:26. இன்னைக்கு தேசிய மகன் மற்றும் மகள் தினங்க. ஒவ்வொரு ஆண்டுமே August 11 அன்னைக்கு இந்த தினம் கொண்டாடப்படுது. இது ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பு, மகிழ்ச்சி, இதெல்லாம் வெளிப்படுத்த ஒரு சிறப்பு நாளை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான உறவை மேம்படுத்துறது, அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட

மகிழ்ச்சியை போட்டுருது, குழந்தைகளோட நேரம் செலவிடணும், வெளியில் போய் உணவு சேர்ந்து உட்கொள்றது, இந்த மாதிரி விஷயம்லாம், அதாவது பழைய நினைவுகள் எல்லாம் நம்ம வந்து நினைவூட்டி குழந்தைகளோட அந்த நேரத்தை, தரமான நேரத்தை செலவிட்டு அவங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்கணும், அதற்கு பெற்றோரும் குழந்தைகளும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இந்த தேசிய மகன் மற்றும் மகள் தினம் கொண்டாடப்படுது. இந்த தகவலோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜப்பான்ல மனிதர்களுக்கான ஃப்ரிட்ஜ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். ஒரு மனிதன் உட்காரக்கூடிய அளவுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ள போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த நாற்காலியில் அமர்ந்ததுமே 5 செல்சியஸ் அதாவது 41 டிகிரி ஃபாரன்ஹீட்ல அந்த குளிர்ந்த காற்று நேரடியாக நம்மளுடைய தலை கழுத்து தோல்னு அப்படியே உடம்பு ஃபுல்லா வீசுமா. வெறும் 5 நிமிஷத்திலேயே உடல்ல வெப்பம் தணிஞ்சு 10 நிமிஷத்துக்குள்ள உடலோட வெப்பநிலை இயல்பு நிலைக்கு இந்த மிஷின் கொண்டுட்டு வந்துருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விலையை கேட்டா கொஞ்சம் வெப்பநிலை உயரும் போல. என்ன அப்படின்னா இந்திய மதிப்புல கொஞ்சம் 1.9 லட்சம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணைந்திருங்கள் இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்களோடு, உங்களின் என்ன கருத்துக்களோடும். இசைத்தூரல் FM Rainbow 102.1.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது இசைத்தூரல். இசைத்தூரல்ல அடுத்ததா நம்ம கடிதம் மூலமா நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன். 8ஆம் தேதி அன்னைக்கு வந்தே மாதரம் முதல் அனைத்து நிகழ்ச்சிகளையுமே கேட்டு ரசித்தோம். மங்கள இசை சிறப்பாக இருந்தது. ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் அருமை. மடல் மாணிக்கம் பகிர்ந்த தகவல் அருமை. நாள் மலர் மூலம் பல தகவல்களை தெரிந்து கொண்டோம். சுழல் விளக்கு தந்த அறிவிப்புகள் பயனுள்ளதாக இருந்தது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பாராட்டுகள். உடன் உரையாடிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. சரிகம ரசிகம நிகழ்ச்சியில் அமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல்கள் அருமையாக இருந்தது. விளக்கமும் அருமை. வேளாண்ரங்கம் மற்றும் மணிமலர் நிகழ்ச்சியையும் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் மிருதங்கம் வாசித்த ஸ்ரீவஸ்தாவிற்கு வாழ்த்துக்கள். இசைத்தூரல் நிகழ்ச்சி இடம்பெற்ற தகவல்கள் சிறப்பாக இருந்தது. ராஜலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுகள். வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களுடன் உரையாடிய ராஜலட்சுமி மற்றும் அனிஷாவிற்கு பாராட்டுகள். பண்பலைக்கும் வாழ்த்துக்கள். நேற்று பொன்மாலையில் ஒழித்த பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. உணவே மருந்து நிகழ்ச்சியில் கருத்துக்களை வழங்கிய மருத்துவர் ஷெரின் அவர்களுக்கு நன்றி. உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடிப்பட்டம் சாகுபடி பற்றி நிறைய தெரிந்து கொண்டோம். விவசாய நேயர்களுக்கு நல்ல நிகழ்ச்சி வழங்கிய ஆர் கண்ணனையா அவர்களுக்கு நன்றி. நாள் ஒன்றுக்கு விவசாய நேயர்களுக்கு மட்டும் 65 நிமிடங்களுக்கு மேலாக செலவெடுத்து வரும் ஆர்வியா அவர்களுக்கு பாராட்டுகள் நன்றி அப்படின்னு ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன் அவங்க கடிதம் மூலமா கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்கள் உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பண்பலை 102.1 நாளை இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் பூனைக்காலி விதை, பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே.

0: ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மூன்று மணி 3:42 எஃப் எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். உலகம் முழுவதுமே அதிகமாக உட்கொள்ளப்படக்கூடிய உணவுல மீன் ஒண்ணுங்க. மீன் இறைச்சியில புரதம், வைட்டமின், நல்ல கொழுப்பெல்லாம் நிறைஞ்சிருக்கு. உலகத்துல அதிகமா மீன் உண்ணக்கூடிய நாடு சீனா. இங்க மீன் ஒரு அன்றாட உணவுன்னு கூட சொல்றாங்க. பாரம்பரிய சீன உணவுகள்ல மீன் அடிக்கடி பயன்படுத்தப்படுது. சீனா உலகத்தோட மிகப்பெரிய மீன் உற்பத்தியாளரும் கூட. ஒட்டுமொத்தமா உலகத்துல அதிக மீன்களை நுகரக்கூடிய நாடு சீனா அப்படின்னாலும் கூட தனிநபர் நுகர்வுல ஜப்பான் தான் முன்னணியில இருக்குன்னு சொல்றாங்க. மீன் உற்பத்தியில இந்தியா 2வது இடத்துல இருந்தாலும் மீன் நுகர்வுல இந்தியா 129வது இடத்துல இருக்குது. இந்த தகவலோட அடுத்ததா தங்களுடைய விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியா நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த வரிசையில முதல்ல குமரன் நகர்ல இருந்து லட்சுமி அனுப்பி இருக்கிறாங்க. 8ஆம் தேதி என்று இரவு இசை இனிமே அருமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய அன்பு அறிவிப்பாளர்கள் கௌதமன் மற்றும் அனிஷா இருவருக்கும் வாழ்த்துக்கள். 9ஆம் தேதி என்று இசைத்தூரல் நிகழ்ச்சியை வழக்கம் போல அசத்தலா தொகுத்து வழங்கிய மரியாவிற்கு வாழ்த்துக்கள். கின்னஸ் ரெக்கார்ட்ல மிக நீளமான தலைமுடி நம்ம இந்திய பெண்ணுக்கு இருந்தது அப்படின்ற தகவல் சிறப்பாக இருந்தது. பாடல்களும் அருமை, வாழ்த்துக்கள் மரியா. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில 2 அழகான குயில்கள் தான் சொல்லணும், மரியா மற்றும் அபிராமி நீலவண்ணன் தொகுத்து வழங்கியது சிறப்பா இருந்தது. எளிமையான கேள்விகள், நேயர்களோட அசத்தல் பதில்கள் அப்படின்னு நிகழ்ச்சி விறுவிறுன்னு போனது. பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் மரியா அண்ட் அபி. இணைந்திருங்கள். இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் எஃப் எம் ரெயின்போ 102.1.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, அடுத்ததை நாம கேட்டு ரசிக்க இருக்கோம் வண்ண கோலங்கள். அதனைத் தொடர்ந்து இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது பொன்மாலை. நேர்களோட என்ன கருத்துக்கள்ல அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது யாரோட மின்னஞ்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பட்டியிலிருந்து. அவங்க 9ஆம் தேதி அன்னைக்கு இணைத்தானம் நிலவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் உழைப்பே மூலதனம் அப்படின்ற தலைப்பில் சிறப்பாக பேசினாங்க. சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான 2 நாடகங்களும் நன்றாக இருந்தது. மறக்க முடியாத மதுரை கீதம் அருமையான பாடல்களை வழங்கியது. திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்தி கட்டுரை 2:30 கேட்டும் பல தகவல்களை தெரிந்து கொண்டோம். வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் அரியலூர் காசிநாதன் அவர்களுடைய நாட்டு மாட்டுப்பால் விநியோகம் பற்றியும், நெய், வெண்ணெய், பன்னீர் தயாரிக்கிறது பற்றியான நிறைய விஷயங்களை உரையாடியதும், இடையில வந்த விருமாண்டி பட பாடலும் நன்றாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி, பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. பண்பலைக்கு வணக்கம். அதாவது 9ஆம் தேதி அன்னைக்கு மாலை 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள் குறுக்கழுத்து போட்டி கேட்டு ரசித்தேன். நிகழ்ச்சி கலகலப்பாக சென்றது. தினமும் ஒரு தலைப்புல கேள்விகள் சுறுசுறுப்பு. இரவு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில பாடல்கள் அருமை. அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் நிலையத்துக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அவங்களை தொடர்ந்து தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி அவங்களும் கூட மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. இயக்குநரை

அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். 9ஆம் தேதியன்று காலை 10:30 மணிக்கு களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சியில சூழலியலாளர் ஓசை காளிதாஸ் ஐயா அவர்கள் இயற்கையின் குரல் அப்படின்ற பொருள் ஆற்றிய சொற்பொழிவு சிறப்பாக இருந்தது. 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில 2 நாடகங்களும் நல்ல கருத்தை கூறி சென்றது, சிறப்பாக இருந்தது. 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில தகவல்கள் சிறப்பு, பாடல்களும் இனிமையாக இருந்தது. நேயர்களின் மின்னஞ்சல்களை அழகாக தெளிவாக வாசித்த மரியா மேடம் அவர்களுக்கு பாராட்டுகள், பண்பலைக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். அவன் தொடர்ந்து 10ஆம் தேதி அன்னைக்கு 9 மணிக்கு வசந்தலைப்பு நிகழ்ச்சியில வருங்காலம் வசந்தமாக தொழில் முனைவோர் என் சுந்தரேசனையா அவர்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை கூறியது சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த சித்ரா திருவாளன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கனவு காணுங்கள், யோசிக்க தொடங்குங்கள், வெற்றி தேடி வரும், முயற்சி செய்யுங்க. உங்கள் பேரே

அழகாக தெளிவாக வாசித்த மரியா மேடம் அவர்களுக்கு பாராட்டுகள், பண்பலைக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். அவங்க தொடர்ந்து 10ஆம் தேதி அன்னைக்கு 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில வருங்காலம் வசந்தமாக தொழில் முனைவோர் என் சுந்தரேசனையா அவர்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை கூறியது சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த சித்ரா திருவாளன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கனவு காணுங்கள், யோசிக்க தொடங்குங்கள், வெற்றி தேடி வரும் முயற்சி செய்யுங்க, உங்கள் பேரே ஒரு நாள் பிராண்டா மாறட்டும் அப்படின்னு சிறப்பான கருத்தை சொல்லி நிகழ்ச்சியை முடித்த செண்பா மேடம் அவர்களுக்கு பாராட்டுகள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில பாடல்கள் இனிமையோ இனிமை, 20 பாடல்கள்ல ரன் 6 பட பாடல்கள் சூப்பர். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய கலையரசி மேடம் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த மின்னஞ்சலை தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து ஐயா ராஜு அந்தமான்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களும் சூரியகாந்தி நிகழ்ச்சியில இடம்பெற்ற 2 நாடகங்களை பற்றி பாராட்டியிருக்கிறாங்க. இந்த நாடகங்கள்ல வந்த கதாபாத்திரங்கள் தங்களுடைய நடிப்பு மூலமா கருத்துக்களை தெளிவாக எடுத்துக்காட்டினாங்க, சிறப்பா இருந்தது. ஒரு சில கதாபாத்திரங்களுக்கு அப்படியே பொருந்தி போனது போலவே இருந்தது. கலைஞர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்ற இந்த மின்னஞ்சல அந்தமான்ல இருந்து ஐயா ராஜு நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே இதமான பாடலோடு. இது இசைத்தூரல் FM Rainbow 102.1.

இசைத்துறல் கேட்டு இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவடி திரு குணசேகரன் ஒரு அழகான கடிதத்தை நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்படியே கொடிமரம்லாம் வரைஞ்சி மூவர்ண கொடியை பறக்க விட்டு அனுப்பியிருக்கிறாங்க. சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறோம். தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வரக்கூடிய இந்த சமயத்தில் ஒரு நாடு மட்டும் தங்கத்தை சாக்கடையில் கொட்டுதான் கேட்கும்போதே ஆச்சரியமாக தான் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வழியாக ஒவ்வொரு ஆண்டுமே தோராயமாக 43 கிலோ தங்கமும் 3000 கிலோ வெள்ளியும் அடித்து செல்லப்படுது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட சந்தை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 25 கோடிக்கும் அதிகமாக. இன்றைக்கி இசைத்துறல் நிகழ்ச்சியில் இதமான பாடல்களோட இடையிடையே வந்த தகவல்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வியப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நேயர்களே, நம்ம வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை நீங்கள் எங்களோட தாராளமாக பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. உங்களுடைய விமர்சனங்களை கடிதம் மூலமாகவும் எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. நேர்களே, அடுத்ததா நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியை வர காத்திருக்குது வண்ண கோளங்க. இன்று 7:25 உழவர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில பாரம்பரிய அரிசியில மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கிழக்கு வாசல் ஆர். சிதம்பரம் அவர்கள்.

0: நாம் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாய அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களவையில் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா 2026 சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் இன்று தாக்கல் செய்தார். தீர்வாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகம்

மற்றும் அதன் செயல்திறன், வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் உள்ள 19 சேமிப்பு கிடங்குகளில் 1,83,400 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய முடியும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உறுப்பினரின் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், கடந்த ஒரு வருடமாக 3,21,648 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், தற்போது 1,11,000 மெட்ரிக் டன் நெல் இருப்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் வளர்ச்சியடைந்த பாரத கிராம வேலை உறுதி வாழ்வாதார இயக்க திட்டம் கடந்த மாதம் முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இதுகுறித்த விளக்கம் அளித்த அவர், மத்திய அரசின் 60% பங்காக 7,586 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும், தமிழக அரசின் பங்காக 5,057 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் பிபி கிராம் திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் 125 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய திட்டத்தின் கீழ் வேளாண் பணிகள் இருக்கும் காலத்தில் அதிகபட்சமாக ஆண்டிற்கு 60 நாட்கள் உச்ச வேளாண் காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் வேளாண் பணிகள் பாதிக்கப்படாது என்றும் அவர் கூறினார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 9,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:05 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தயாராக இருப்பீங்க.
1: அதாவது இப்படி நான் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிச்சிட்டிங்க. சாதாரணமாக
0: அதாவது எதுவுமே நமக்கு சாதாரணமே கிடையாது. களத்தில் இறங்கிட்டோன்னு வச்சுங்களேன், சரித்திரம் படக்காமல் வெளியில் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சரித்திர நாயகர்கள் நம்ம வரலாற்றில் எல்லாருமே இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்திய சுதந்திர தின விழாவை நோக்கி நம்ம எல்லாம் ரொம்ப உற்சாகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாரதம் வெற்றி பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்குது.
1: ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப செருக்கோட கொண்டாடுறதுக்கும் தயாராக இருக்கும்.
0: நிச்சயமாக
1: அதான் ஆனந்தமாக அமர்க்களமாக அட்டகாசமாக அசத்தலாக இந்த வண்ணக்கோலங்கள் தமிழோட விளையாடு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்பலாம். வண்ணக்கோலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழி சம்பந்தமாக பல எளிமையான கேள்விகள் கேட்போம், அதுக்கு நேயர்களும் வந்து சரியாக சொல்லுவாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு பீடிகை போட்டிங்க பாருங்கள், அதனால் வந்து நம்ம சுதந்திர போராட்டம் சம்மந்தமாகவும் கவிஞர்கள் வந்து நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க, இந்த பொன்மொழி சொல்லியிருக்காங்க, பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க, ரொம்ப ஜனரஞ்சகமான பாடல் வரிகள் தான். அதையும் நம்ம நேயர்கள்ட்ட கேட்போம், சரியான பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். தொலைபேசி எண்கள்
0: 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு எண்ணோட 240-102-1 இந்த எண்ணில் இதுவரைக்கும் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்காதவங்க அழைக்கலாம். 240-6-102-1 இந்த எண்ணில் வழக்கமான நேயர்கள் ஒரு 3 நாட்களுக்கு இடைவெளி விட்டு நீங்கள் பங்கேற்கலாம்.
1: இன்றைய வண்ணக்கோலங்களில் உங்களோடு
0: அதிபதி
1: எல் கௌதமன்.

0: மகிழ்ச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:12 எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண கோளங்கள்.
1: இணைப்பில் வரும் முதல் நேயர் வணக்கம்.
2: மரியாதைக்குரிய அன்பு அண்ணனுக்கும் அன்பு தொழில் அதிபதி அவர்களுக்கும் இனிய மகிழ்ச்சியான மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கும்மா. தஞ்சாவூர் பத்மாவதி.
2: ஆமாண்ணா.
1: சரிம்மா, எப்படிமா தஞ்சாவூர்ல வெயில் எப்படி இருக்கு? பரவாயில்லையா?
2: ரொம்ப சந்தோஷம் அண்ணா.
1: வெயில் எப்படி இருக்கு தஞ்சாவூர்ல? மழையா
2: அண்ணா? பொழுத்தி எடுத்துக்குதுண்ணா வெயில். மழையெல்லாம் இல்லண்ணா, முந்தாடி சாயங்காலம் சும்மா ஒரு 5 நிமிஷம் பெஞ்சுது
1: அவ்வளவுதான். சரி சரி,
2: நாங்க அப்படியே தஞ்சாவூர் பக்கம் அமுச்சு விடுங்கண்ணா.
1: கண்டிப்பாமா, நாங்க இங்க திருச்சியிலேருந்து அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் வானத்தை பார்த்தா இப்ப கருமேகங்கள் இருக்கு, அதனால ஒருவேளை தஞ்சாவூர்ல மழை பெய்யுதோன்னு நினைச்சோம்.
2: இப்ப லைட்டா மோடம் போட்டா இருந்துச்சுண்ணா, ஆனா மழை மட்டும் இல்லவே இல்லண்ணா.
1: சரிப்பா, சரி நம்ம விளையாட்டுக்கு வந்துடலாம். தமிழோடு
2: விளையாடு.
1: கத்தியின்றி யுத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு நம்ம சுதந்திர போராட்டத்தை வந்து அஹிம்சை வழியில போராடினதை பத்தி ஒரு கவிஞர் எழுதியிருந்தார்.
2: பட்டுக்கோட்டையார்
1: இல்லையம்மா,
0: முதல் நேயர் வந்து வெற்றி வாகை சூடிட்டு போயிட்டாங்க.
1: நிச்சயமா,
0: அடுத்தது இன்னும் நிறைய இந்த மாதிரி கவிதை தொகுப்புகள்,
1: கவிதை தொகுப்பு இருக்கு. அப்புறம் நேயர்களுக்கு இந்த நாப்பிரல் பயிற்சி அது இருக்கு.
0: இன்னும்
1: சில தமிழ் சம்பந்தமான கேள்விகள்லாம் இருக்கு. தமிழ்ல கேட்கறதுக்கு கேள்விக்கா பஞ்சம்,
0: கேள்விக்கா
1: பதில் சொல்ல நேயர்களும் ஆர்வமா வருவாங்க அப்படின்னு
0: சொல்றதுக்கு நேயர்களும் பஞ்சம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும்.
1: வருவாங்கன்னு தான்
0: சொல்றேன். ஆமா, இணைப்புல வர வேண்டிய நேயர்களை நீங்க தொட்டுவாங்க. சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 240-6-102-1 இந்த எண்கள்ல இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான்கு மணி 4:18 எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண கோலங்கள். வண்ண கோலங்கள் இன்னைக்கு தமிழோடு விளையாடு விளையாடிட்டு இருக்கோம். நேர்களை இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். 900-4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ணில் இதுவரைக்கும் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கலை அப்படின்னா தாராளமாக அழைக்கலாம். 240-6-102-1 இந்த எண்ணில் இதுவரைக்கும் வழக்கமாக பங்கெடுத்துக்கூடிய நேர்கள் நீங்கள் வரலாம்.
2: நிகழ்ச்சியை நடத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, உங்க பேரு? ராஜேந்திரன் ஐயா. உங்களுக்கு வந்து தமிழ் நாப்பிரல் பயிற்சி கொடுக்க போறோம், சரியா சொல்லிடுவீங்களா? சொல்லிதான் ஆகணும். நீங்க ஒரு வார்த்தை நாங்க சொல்லுவோம், அதை நீங்க திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கணும். கரெக்டா ஆமா ஆமா, தப்பு இல்லாம சொல்லணும். சொல்லிட்டீங்களா? தித்திக்கும் தீந்தமிழ் நாவில் தித்தித்து தித்தித்தது. சொல்லுங்க.
3: என்ன
2: தித்திக்கும் தீந்தமிழ் நாவில் தித்தித்து தித்தித்தது? தித்திக்கும் தீந்தமிழ் நாவில் தித்தித்து தித்தித்தது இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
1: வாழ்த்துக்கள்
2: நேயர்களே.
1: இதே போல நீங்களும் தமிழோட விளையாடு வண்ணக்குழங்கள் நிகழ்ச்சியில நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரலையில பங்கேற்கலாம். சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 240-6-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 4:24 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் இன்னைக்கு தமிழோடு விளையாடுதான்.
1: தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் அடுத்த நேரை வரவேற்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார். மேடம் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: அப்படி போடுங்க.
1: ரெண்டு பேருமே சார் தாங்க இருக்கோம் மேடம். இல்ல
0: பரந்தமனையா?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் பனையூர் பரந்தாமன் பேசுறேன் மேடம்.
1: காரியத்திலே கண்ணா இருக்காரு அவரு. சரி, இப்ப சொல்லுங்க பரந்தாமன், உங்களுக்கான கேள்வி. இன்னும் ஒரு 4 நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய சுதந்திர போராட்ட அந்த விழாவை கொண்டாடுறதுக்கு நம்ம நாடே வந்து ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு. நம்மளும் ஆயத்தமா இருக்கோம் இல்லையா? அகிம்சை வழியில சுதந்திரத்தை போராட்டினதை பத்தி ஒரு கவிஞர் சொன்னாரு, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அது ஒரு நேயர் வந்து சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போற வரிகள், இது யார் சொன்னாங்க அப்படிங்கறத இந்த வரிகளை கேட்டோடனே அதோட அந்த வரிகள்ல உள்ள அந்த எழுச்சியை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இந்த கவிஞர் யார் அப்படின்ட்டு. இந்த வரியை சொல்லிடுறேன். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க. புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில். சொன்னது யாரு?
2: அது நான் படிப்பு கொஞ்சம் கம்மி சார், சரியா தெரியல. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து சுபாஷ் சந்திர போஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வீரமானவங்க தான் பேசுவாங்க.
1: சரி சரி பரவாயில்ல. பட் ஒரு கிட்டத்தட்ட அந்த சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா,
2: அவங்கள மாதிரி வீரமானவங்க தான் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பட் ஆனா எனக்கு சரியா புரியல.
1: அந்த மாதிரியான வீரத்தை பாராட்டி தான் ஒரு கவிஞர் இப்படி எழுதியிருக்கார்.
2: கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் தேங்க்ஸ் சார்.
0: பூட்டிய
1: இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க. புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில்.
0: இந்த கவிதை
1: வருது பாருங்க.
0: 4 தடவை படிச்சுட்டு அதை தமிழுக்கு உரிய சிறப்புங்க. ஆர்வத்தோட படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஆழ்ந்து படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரசிச்சு படிச்சோம்னு
1: வச்சுக்கோங்களேன்,
0: அப்படியே நம்ம மனசுல அப்படியே கல்வெட்டு பதிச்ச மாதிரி
1: ஆழ்ந்து ரசிச்சு
0: கவிஞர்களுக்கு
1: இதுல பெரிய பங்கு இருக்குங்க. அதாவது மக்களை வந்து எழுச்சி ஊட்டி அந்நியர்களுக்கு எதிராக போராட வச்சதுல தமிழ் கவிஞர்களோட பங்கு பெரிய பங்கு. இந்திய விடுதலை சுதந்திர

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
5: ஒழுக்கத்துடன் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வழங்கல் மற்றும்

0: காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசைக்கிற ஷாப்பிங் பண்ணிலாசில்ஸ்
5: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: இணைந்திருக்கின்றோம் டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்களில், செவ்வாய் வண்ணக்கோளங்களில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழோடு விளையாடு. நேயர்கள் வந்து அழகாக வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்குற கேள்விகளுக்கு சரியான பதில்கள் வந்து சொல்கிறாங்க. அது என்ன டாஸ்க்னு சொல்லுவோமா?
7: ஆமாம், டாஸ்க்னே சொல்லலாம்.
6: தமிழில் எப்படி சொல்கிறது? அதான்
7: அது வந்து இப்போ வர நேயர் சொல்லுவாங்க. யார் இனிப்பில் இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்
8: ஐயா. வணக்கம். குளித்தலை சலீம் பேசுகிறாங்க.
6: சலீம் ஐயா, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஒரு கவிதை வரிகள், ஒன்று எழுச்சி வரிகள்னு அதை சொல்லலாம். சொன்ன கவிஞர் யாருன்னு நீங்க சொல்ல முடியுமா? படிக்கணுமா கவிதையை திருப்பி? பாரதி. என்ன தெளிவா ரெண்டு சொல்றீங்களே, ரெண்டு பேர் சொல்றீங்களே?
8: பாரதிதாசன்.
6: பாரதிதாசன். எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க?
8: முன்னாடி படிச்ச
6: ஞாபகம். ஓ சரிங்க சரிங்க. அருமைங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அதாவது என்ன கேட்டிருந்தோம்னா, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில் அப்படின்னு ஒரு புரட்சி வரிகளை வந்து எழுதியிருந்தாரு கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அது நேயர் வந்து சரியா சொல்லியிருக்காரு.
7: இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில வண்ணக்கோளங்கள்ல தமிழோடு விளையாடல நீங்களும் பங்கேற்கலாம் நேயர்களே. அதுக்கு நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 4431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு எண்ணோட 240-102-1 மற்றும் 240-106-102-1.
0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 4:38 எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வண்ண கோலங்கள் இன்னைக்கு தமிழோடு விளையாடு.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா. சார் ஐயா, உங்க பேரு?
2: ஸ்ரீ பாலகிருஷ்ணன், அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி.
1: சரிங்க. என்ன என்ன பாலகிருஷ்ணன் சொன்னீங்க, உங்க பேரு?
2: ஸ்ரீ பாலகிருஷ்ணன்.
1: ஸ்ரீ பாலகிருஷ்ணன். சி பாலகிருஷ்ணன். சரிங்க ஐயா. ஐயப்பா, நீங்க இந்த ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் பசங்க போறாங்க இல்லையா, வேன்ல ஏறி போறாங்கல்ல, அந்த வேன்ல பாத்தீங்கன்னா பள்ளி வாகனம், கல்லூரி வாகனம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது கரெக்டா தமிழ் படி அது சரியா தப்பா? பள்ளி வாகனம், கல்லூரி வாகனங்கிறது நமக்கு புரியுது, சரியா என்ன அப்படின்ட்டு உங்களை சரியா தீர்மானிக்க முடியல, அப்படிதானே? சரிங்க, இன்னொரு நேயர் சொல்றாருன்னு பார்ப்போம். நம்ம
0: இப்போ பள்ளி வாகனம், கல்லூரி வாகனம், இது சரியா தப்பா?
1: ஆமா,
0: இது எழுதியிருக்கிற முறை சரியா தப்பா
1: அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை இது சரியா தவறா, ஏன் தவறு அப்படின்னா தவறுக்கான காரணம், ஏன் சரினா சரி, எது எதுக்கு எதனால இது சரி அப்படிங்கிறது நேயர்கள் வந்து தாராளமாக சொல்லலாம்.
0: அப்படி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 4431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட
1: 840-102-1, இன்னொரு எண் வந்து 840-102-1.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: என்ன படிச்சுக்கிட்டு சரியா தெரியல,
5: எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப ஆகஸ்ட் 15 நோக்கி எதிர்பார்ப்போட நம்ம நகர்ந்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். சுதந்திர தினத்தை சிறப்பா மகிழ்வோட கொண்டாடுறதுக்காக, சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் போற்றுவதற்காகவும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழோடு விளையாடு சிறப்பா அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்குது. அடுத்ததா இனிப்புல யாரு நேயர் இருக்காங்க, அவங்க எப்படி நம்ம கூட வந்து விளையாட போறாங்க கேட்கலாம்.
4: வணக்கம்.
6: வணக்கம் சார்.
4: வணக்கம் ஐயா, எங்க பேசுறீங்க? என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, அந்த எதுல போறாங்க, பள்ளி வாகனத்துல போறாங்களா எப்படி போறாங்க? சரிங்க, அதான் பள்ளி வாகனம் கல்லூரி வாகனம் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்காங்க பல இடங்கள்ல. நம்மளும் பேசுறப்ப அப்படியே பேசுறோம், சரியா தப்பா அப்படின்ட்டு தெரியுமா உங்களுக்கு? சரியா, எந்த வகையில சரிங்கிறீங்க?
6: எஸ்ஆர்எம் காலேஜ்,
4: பேர் சொல்ல வேணாம், கல்லூரி பேர் சொல்ல வேணாம், பொதுவா சொல்றேன்.

0: பொதுவாக நம்ம பேசுறதுன்னு வச்சுக்குவோமே, நீங்கள் வாகனத்தை விட்டுருங்க. பேசுகிறப்பே பள்ளி வாகனத்தில் போகிறோம், இருசக்கர வாகனம், மூன்று சக்கர வாகனம்ங்கிறோம். இந்த வாகனம்னு சொல்கிறது வந்து தமிழ் பெயர் இல்லை அப்படின்ட்டு தமிழ் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நேர் வந்து அதுக்கு சரியான பதில் சொல்கிறாரா என்னன்னு நம்ம கேட்டுருவோம் ஐயா. நன்றிங்க பிரியசாமி, நன்றிங்க ஐயா.
1: இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ தான் தோணுது, ஒருவேளை அதை பள்ளி வாகனம் கல்லூரி வாகனம்னு சொல்லாமல் நான்கு சக்கர வாகனம் ஆறு சக்கர வாகனம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா?
0: அப்படியே சொல்ல முடியாது. தமிழில் தான் பேர் இருக்காங்க, தமிழில் அழகான பேர் வச்சிருக்காங்கல்ல.
1: அப்போ அது என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய,
0: ஆமாம், அதை யாராவது நேயர்கள் சொல்லணும் இல்லையா?
1: நேயர்கள் சொல்லணும்,
0: எதிர்பார்ப்பாக இருக்குது.
1: ஆமாம், யார் வந்து சொல்கிறாங்க, யார் வெற்றி வாகை சூட போகிறாங்கன்னு தெரியல.
0: நிச்சயமாக தொலைபேசியே நேயர்களுக்கும் தெரியும்.
1: நிச்சயமாக
0: சொல்லிருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் சொல்லிவிடுங்க.
1: சொல்லி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்ணை தொட்டு சரியான பதிலை சொல்லுவீங்கிற நம்பிக்கையில் நாங்கள் காத்திருக்கோம். இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 வண்ணக்கோளங்கள்.

திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM

0: அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். டிஎன்சி அப்ளை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை வண்ண கோலங்களே இன்னைக்கு தமிழோடு விளையாடு. அடுத்து நம்மோடு
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்க.
0: வணக்கங்க ஐயா. உங்க பேர் என்ன, எந்த ஊரு?
2: லால்குடி வட்டம் கேவிப்பேட்டை கிராமங்க.
0: சரியான ஊர்ல இருந்தா வந்திருக்கீங்க. உங்க பேருங்க?
2: ராமானுஜம்.
0: ராமானுஜம். சரிங்க. கேவிப்பேட்டை என்னங்க விளக்கம் அதுக்கு?
2: களத்தில் வென்றார் பேட்டை.
0: சரி, இப்ப வழக்குல எப்படி சொல்லுவாங்க சாதாரணமா?
2: களத்தில் வென்றார் பேட்டை தாங்க.
0: இல்ல, சாதாரணமா வழக்குல எப்படி சொல்லுவாங்க அந்த ஊரை? வென்றார்பேட்டை. ராமானுஜம் ஐயா. சரிங்க ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. கேள்வி வந்து அந்த கல்லூரி வாகனம், பள்ளி வாகனம்னு சொல்றோம், சரியா தப்பா?
2: தப்புங்க. பள்ளி உண்டு, கல்லூரி உண்டு.
0: அப்படிதான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: சரியா பங்கெடுத்துக்கிட்டு.
0: அதாவது வேகன் அப்படிங்கறது ஆங்கில வார்த்தை, அதை அடிப்படையா வச்சு வாகனம் அப்படின்னு நம்ம தமிழ் வார்த்தை உருவாக்கி இந்த மாதிரி விட்டுருக்கோம். ஆனா பார்த்தோம்னா கல்லூரி பேர் வந்து, பள்ளி பேர் வந்து உந்து அப்படின்னு சொல்றது தான் சரியான ஒரு இதாகவும் இருக்கும்.
1: ஓ, அதுதான் இந்த காருக்கெல்லாம் வந்து சீருந்து, மகிழுந்து சொல்றாங்க.
0: பேருந்துனே நம்ம வச்சிருக்கோம்.
1: பேருந்து, ஆமாங்க. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்.
0: எடுத்துக்கலாம்.
1: சிறப்பு. இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
9: ஸ்ரீதாலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதாலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் நமது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது.

0: क्या मीना को पहाड़ा ना सिखाऊं?
1: पहाड़ा तो जरूर सिखाओ, पर तुम्हारा खेलना भी तो जरूरी है।
0: ये कैसे होगा, मैं खेलूं भी पहाड़ा भी सिखाऊं?
1: ये तो तुम दोनों जानो, लेकिन रोना धोना झगड़ा नहीं।
2: वाह क्या बात है, लेकिन क्या बच्चे हल निकाल पाएंगे?
3: जब भी मैं पहाड़ा सिखाने को कहती हूँ तुम खेलने चले जाते हो।
4: तू पहाड़े की बात ही तब करती है। अच्छा अब रो मत। अच्छा बता, तू किसी और समय पहाड़ा याद नहीं कर सकती? तेरा मन शाम को खेलने को नहीं करता?
3: करता है पर पहाड़ा।
4: तो ये नहीं हो सकता कि हम दोनों ही शाम को खेल लें?
3: फिर पहाड़ा कब?
4: देख मैं रात को देर तक पढ़ता हूँ, तू जल्दी सो जाती है, तो तू जल्दी उठा भी कर, सुबह एक दो घंटे मुझसे पढ़ लिया कर।
3: तब तू कहेगा कि मैं सो रहा हूँ।
4: नहीं कहूँगा ना, मैं भी सुबह जल्दी उठा करूँगा और तुझे पहाड़ा सिखाऊंगा।
3: पक्का?
4: पक्का।
3: फिर गुस्सा तो नहीं करेगा?
4: क्यों करूँगा, तू तो मेरी छोटी बहन है।
3: हाँ सच, तो फिर मैं खेलने जाऊँ?
4: चप्पल तो पहन लो, मैं भी आ रहा हूँ।
2: कमाल है भाई, ठीक ही है, दूसरे की जरूरत को समझे बिना अपनी जरूरतें पूरी करना कहां तक ठीक है? क्या उमा देवी की तरह आप अपने बच्चों को अवसर देते हैं कि वे विवाद का ऐसा हल स्वयं निकालें जिसमें दोनों पक्षों का फायदा हो?
5: तो श्रोताओं, इसी कार्यक्रम के साथ अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब मुझे यानी अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुम लता, जगबंधु
6: और मंजू जी के साथ विमलेश को कल तक के लिए आज्ञा दीजिए।
5: नमस्कार।
7: उमंग, उमंग, उमंग,
8: उमंग।
9: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. இந்தியா அமெரிக்க விண்வெளி ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நாசா தனது நிலைவு விண்வெளி ஆய்வு திட்டத்தில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் அறிவியல் தரவு பகிர்வு தொடர்பான விவாதங்களை முன்னெடுத்துச் செல்ல இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இது தொடர்பாக கடந்த 5-6 தேதிகளில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன், அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் உள்ளிட்டோர் பங்கேற்றதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாயிகளுக்கு விவசாய அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்தார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். 15 ஆண்டுகளுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு சான்றிதழ்களில் குழந்தையின் பெயர் விடுபட்டிருந்தால் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளர் தெரிவித்துள்ளார். பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள நகராட்சி, மாநகராட்சி, வட்டாட்சியர், பேரூராட்சி அலுவலரிடம் உரிய ஆதாரங்களுடன் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வாய்ப்பை அரியலூர் மாவட்ட மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி 2வது நாளாக இன்றும் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 3,110 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறையினர் இன்று தீயிட்டு அழித்தனர். மசினக்குடி வழியாக கல்லட்டி மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் வர நிரந்தர அனுமதி அளிக்க வேண்டும் என நீலகிரி மாவட்ட வணிகர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்று நடைபெற்ற அச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பண்டிகை காலங்களில் தற்காலிக கடைகள் அமைக்க அனுமதி தரப்படுவதால் மலை மாவட்ட விவசாய வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாகவும், சுற்றுலா தலங்களில் நுழைவு கட்டணம், பார்க்கிங் கட்டணம் உள்ளிட்டவற்றை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி வனப்பகுதியில் காட்டுத்தீ அணைக்கப்பட்டுள்ளதால் சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல நாளையும் நாளை மறுநாளும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக்

கிரிக்கெட் போட்டிகளில் திருச்சி அணிக்கு எதிராக 183 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய நெல்லை அணி 7 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 53 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக திருச்சி அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நம்ம திருச்சி மாவட்டத்தில் பிரதம மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின்படி தோட்டக்கலை துறை மூலமாக குடிவகை பயிர்களான பாகற்காய், புடலங்காய், சுரக்காய், கோவைக்காய், அவரை, பீன்ஸ், பட்டாணி, திராட்சை இது மாதிரி குடிவகை பயிர்களுக்கு நிரந்தர கல்தூண் அமைக்க இந்த மாதிரியான பயிர் செய்பவர்களுக்கு ஹெக்டேருக்கு 3 லட்சம் வழங்கப்படுகிறதாங்க. திட்ட மதிப்பீடு ஹெக்டேருக்கு 6 லட்சம், இதில் 50%, அதாவது 3 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுது. இதில் ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு கூடுதலாக 20% மானியமும் சேர்த்தும் வழங்கப்படுது. குடிவகை பயிர்களுக்கு நிரந்தர கல்தூண் அமைக்க திட்டம் வச்சிருக்க விவசாயிகள் இந்த திட்டத்தின்படி மானியம் பெற வேண்டும் அப்படின்னா விவசாய நிலத்துக்குரிய சிட்டா, அடங்கல், நில வரைபடம், அதோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பயனாளிகளோட புகைப்படம், அப்புறம் முக்கியமாக மண் பரிசோதனை அட்டை, அப்புறம் பேங்க் பாஸ்புக் இவைகளோட நகல்களோட tnhorticulture.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் இ சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பித்து பயன் பெற்றுக்கொள்ளுமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகளை முந்தி தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது 6வது வாரம்.

0: நேர்களே, நம்ம ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு இலக்கிய பேழை, இதில் பிறர் நல பெருந்தகை உரை வழங்குகிறார் இ யோகராஜ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக காதல் கதைகள் சொல்கிறார் முனைவர் சு மகேஸ்வரி. இன்றைய 7:25 அறிவிப்புகள், தொடர்ந்து 7:30 உழவர் உலகம். பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கவிருக்கிறார் தஞ்சாவூர் கிழக்கு வாசல் ஆர் சிதம்பரம் அவர்கள். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் 6 வாரத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். இப்போது
1: நமக்கு எந்த நோயும் வராம இருக்கும்னா நம்ம சாப்பிடுற உணவு மருந்தா இருக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப வர உணவே மருந்த கேட்கணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
2: இளம் வயதில் Type 2 டயபெட்டிக்ஸ் அதிகரித்து வருகிறது. உடற்பயிற்சி இல்லாமை, அதிக உடல் எடை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதற்கு முக்கிய காரணங்களாகும். முழு தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளை சேர்த்து கொள்ள வேண்டும். குளிர்பானங்கள், இனிப்பு உணவுகள், வெள்ளை மாவு உணவுகள் குறைக்க வேண்டும். சரியான வாழ்க்கை முறை, உணவு முறையின் மூலம் நீரழிவு நோய் அபாயத்தை குறைக்க முடியும். ஜிங்க் என்பது நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் அவசியமான தாது சத்து ஆகும். ஜிங்க் குறைபாடு ஏற்பட்டால் காயங்கள் ஆறுவதில் தாமதமாகும். சுவை உணர்வு குறைதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மீன், இறைச்சி, கோழி, பூசணிக்காய் விதைகள், பருப்பு வகைகள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஜிங்க் நிறைந்த உணவுகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுத்த முடியும். அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்துவதில் சரியான உணவு முறை, ஒழுங்கான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மிகவும் அவசியமாகும். ப்ரோபயோட்டிக் என்பது நமது குடலில் வாழும் நன்மை தரும் உயிருள்ள நுண்ணுயிரிகள். இது போதுமான அளவு எடுத்துக்கொள்ளும் போது உடலில் ஆரோக்கியமான நன்மைகளை வழங்குகிறது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, வயிற்றுப்போக்கு ஏற்படுவதை குறைக்க உதவுகிறது, சிலருக்கு மலச்சிக்கலை குறைக்க உதவுகிறது. ப்ரோபயோட்டிக் உள்ள உணவுகள் தயிர், மோர், லெசி, புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள். ப்ரீபயோட்டிக் என்பது நமது உடலால் செரிக்க முடியாத நார்ச்சத்து ஆகும். இது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக இருந்து அவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, கால்சியம் போன்ற தாதுக்களை உறிஞ்சப்படுவதற்கு உதவுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. ப்ரீபயோட்டிக் உள்ள உணவுகள் வாழைப்பழம், வெங்காயம், பூண்டு, ஓட்ஸ், பார்லி, முழு தானியங்கள், பருப்பு வகைகள். ப்ரோபயோட்டிக் நல்ல பாக்டீரியா. ப்ரீபயோட்டிக் என்பது அந்த பாக்டீரியாக்களுக்கு உண்ணக்கூடிய உணவு. இவை இரண்டும் சரியான அளவில் உணவில் சேர்த்து கொள்வதால் குடல் ஆரோக்கியம், செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிகம் சர்க்கரை உள்ள குளிர்பானங்களை தவிர்த்து நாம் முழு தானியங்களையும் காய்கறிகளையும் நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளையும் நமது உடலில் எடுத்துக்கொள்வதால் நோயற்ற வாழ்வை வாழ முடியும்.
1: சரியான உணவு, ஒழுங்கான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருந்தா நோய்களை

இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அனியாப்பூர் வீரமலை பாளையத்தில் வரும் 16 வரை காலை மணி 7:30 தொடங்கி மாலை 5:30 வரைக்கும், அப்புறமா மாலை 7 தொடங்கி இரவு 10 வரைக்கும் யூனிட் பயிற்சியாளர்களோட துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற உள்ளதால இந்த பயிற்சி தளத்தில் பொதுமக்கள் பிரவேசிக்க வேண்டாம் அப்படின்னும், அந்த இடத்துல மேய்ச்சலுக்காக கால்நடைகளையும் விட வேண்டாம் அப்படின்னும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.

அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் ஆண்டிமடம் மற்றும் தாப்பழூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு அரியலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களின் அலைபேசி எண் 9499055877 அலைபேசி எண் மீண்டும் 9499055877 தொலைபேசி எண் 0432928820882 தொலைபேசி எண் மீண்டும் 0432928820882 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இனி கேட்கலாம் 6:30 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக் கொண்டார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் இந்திய

0: மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழியை செய்து வைத்தார். கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றனர். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக்கல்லூரி எதிரே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இப்பேரணியில் பங்கேற்று போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பின்னர் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணையை கட்டுவதற்கு எதிராக மத்திய அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழக அரசு வலிமையாக வாதாட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர்

0: டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3110 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் இரண்டாவது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் நெல்லை அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கோவை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுதா குமரன்.
1: வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தற்போதைய வடிவை திரும்ப பெறுமாறு மத்திய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என்று கல்வி அமைச்சர் கொண்டுவந்த தனி தீர்மானமும், நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கொண்டுவந்த தனி தீர்மானமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவை மீது இன்று 3வது நாளாக பொது விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய முன்னாள் முதலமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம், மக்கள் எதிர்பார்த்த அளவிற்கு எந்தவித புதிய அறிவிப்பும் 2 பட்ஜெட்டுகளிலும் இல்லை என்றும் இதனால் மக்கள் ஏமாற்றமடைந்திருப்பதாகவும் கூறினார். கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. முந்தைய அரசின் திட்டங்களே இப்போதும் செயல்பட்டு வருவதாக கூறினார். வரி வருவாயை பெருக்குவதற்கோ செலவினங்களை குறைப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும், புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இப்போதைய அரசும் அதிக கடன் வாங்கும் நிலை உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். பேரவைக்கு வருகை தந்துள்ள புதிய உறுப்பினர்கள் பேரவையின் மரபுபடியும் விதிப்படியும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய தாவேக உறுப்பினர் திரு சுகுமார், சாதி, மதம் மற்றும் பணம் மட்டுமே தேர்தல் வெற்றியை தீர்மானித்து வந்த நிலையை மாற்றி தாவேக ஒரு புதிய வரலாற்றை படைத்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்பதாக குறிப்பிட்டார். எந்த அரசு அலுவலகங்களிலும் எந்த நிறுவனங்களிலும் லஞ்சம் பெறுவதற்கு அச்சப்படும் சூழ்நிலையை இந்த ஆட்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். சூலூர் தொகுதியில் சுந்தர சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட குளத்தை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்றும், அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச மனை பட்டாக்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், நகரின் மையப்பகுதியில் மேம்பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா அடக்கம் செய்யப்பட்ட தேனி மாவட்டத்தில் உள்ள இடத்தில் அவருக்கு நினைவு மண்டபம் ஒன்றை அமைத்திட வேண்டும் என்றும், திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பாரதிராஜாவுக்கு வழங்கிட மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய திரு சுகுமார், அரசியல் ரீதியான சில கருத்துக்களை தெரிவித்தபோது திமுக தரப்பிலிருந்து கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசும்போது, சேவை உரிமைச் சட்டம் கொண்டு வருவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட மாநில அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்தார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரிலும் சேவை செம்மல் அஞ்சலையம்மாள் பெயரிலும் விருதுகள் வழங்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். வேளாண் துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து விவசாயிகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 27,000 அதிகமான ஏரிகளை தூர்வாருவதன் மூலமும், காவிரி, பாலாறு உள்ளிட்ட ஆறுகளில் தடுப்பணைகள் கட்டுவதன் மூலமும் சுமார் 150 TMC வரை நாம் தண்ணீரை சேமிக்க முடியும், நிலத்தடி நீரும் அதிகரிக்கும் என்றும் திருமதி சௌமியா அன்புமணி ஆலோசனை தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மாநிலத்தில் உள்ள சுமார் 22,000 ஏரிகளில் முதல்கட்டமாக 14,000 ஏரிகளில் தூர்வாருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகரில் உள்ள ஏரிகளை தனியார் பங்களிப்பின் மூலம் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தன், பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்றும், கள் இறக்குவதற்கு அரசு

அனுமதிக்க வேண்டும் என்றும் தென்னையிலிருந்து உற்பத்தியாகும் நீராபானத்தை அரசு விழாக்களில் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். போதை பழக்கத்தை தடுப்பதற்காக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மனப்பயிற்சி வழங்க வேண்டும் என்றும் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதியை சுற்றுலா பகுதியாக அறிவித்து உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் திரு நித்யானந்தன் கேட்டுக் கொண்டார். தாவக உறுப்பினர் திரு அபிஷேக் பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று உண்மையான சமூக நீதி அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்று கூறினார். என்னை போன்ற இளையவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி வரலாற்று சாதனையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஏற்படுத்தியுள்ளார் என்றும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் எனும் அண்ணல் அம்பேத்கரின் கூற்றுபடி இந்த அரசு செயல்படுவதாகவும் மக்களுக்கான வெளிப்படையான பட்ஜெட்டை தாக்கல் செய்து அனைத்து தரப்பினரின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அஇஅதிமுக சட்டப்பேரவை குழுத் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி அரசின் பல்வேறு துறைகளில் 3,30,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் இவற்றை படிப்படியாக அரசு நிரப்ப வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த நிதியாண்டில் 10,000 பள்ளிகளில் சூப்பர் கிளாஸ் சூப்பர் கேம்பஸ் என்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய திரு எடப்பாடி பழனிசாமி கிராமப்பகுதியில் உள்ள சுமார் 40,000 பள்ளிகளுக்கும் இதனை விரிவுபடுத்த வேண்டும் என்றார். கிராமப்புற மாணவர்களுக்கு போதிய திறன் பயிற்சிகளை வழங்கி மிக அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வருவாயை பெருக்குவதற்கோ செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கோ எந்த முயற்சியையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பது இந்த பட்ஜெட் மூலம் வெளிப்படையாக தெரிவதாகவும் அவர் கூறினார். 3 மாதங்களில் மட்டுமே இந்த அரசு சுமார் 25,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெற்றிருப்பதை பார்க்கும்போது 5 ஆண்டுகளில் இன்னும் கூடுதலாக கடன் பெற்று இப்போதுள்ள 10,00,000 கோடி என்ற கடன் அளவு 20,00,000 கோடி ரூபாயாக உயரும் அபாயம் உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இன்று நடைபெற்ற பட்ஜெட் பொது விவாதத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், திமுக உறுப்பினர் திரு ஸ்ரீனிவாசன், தாவேக உறுப்பினர் திருமதி கனிமொழி சந்தோஷ் ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுடன் தங்கள் தொகுதி பிரச்சினைகளையும் குறிப்பிட்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பேரவையில் இன்று 2 அரசினர் தனி தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள வலியுறுத்தும் தீர்மானத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தாக்கல் செய்து பேசினார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் தேர்வு முறை பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். எனவே நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம், ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மையச் சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது எனவும் அமைச்சர் தெரிவித்து இந்த தீர்மானத்தை உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் தவிர மற்ற கட்சிகளின் பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார்கள். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த தனி தீர்மானம் பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது எனும் தீர்மானத்தை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்தார். அவர் பேசுகையில் தற்போது திருத்தப்படும் விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியையும் குறிப்பாக சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் பாதிக்கக்கூடும் என்று தெரிவித்தார். எனவே இந்த திருத்த மசோதாவை அதன் தற்போதைய வடிவில் திரும்பப் பெற்று மாநில அரசுகள் தொண்டு, மத, கல்வி, மருத்துவ மற்றும் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் விரிவான ஆலோசனை நடத்துமாறு மத்திய அரசை இந்த மன்றம் வலியுறுத்துவதாகவும் அமைச்சர் கூறினாா்.
எந்தவொரு திருத்த மசோதாவும் இயற்கை நீதி, விகிதாச்சாரம், சொத்துரிமை பாதுகாப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் எனவும், வெளிநாட்டு பங்களிப்புகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடனும் சட்டப்பூர்வமாக செயல்படும் தொண்டு, கல்வி, மருத்துவ, மத, கலாச்சார மற்றும் சமூக நல அமைப்புகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டார். அவர் முன்மொழிந்த தீர்மானமும் குரல்

0: வாக்கெடுப்பின் மூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின்போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் சில அரசியல் ரீதியான விமர்சனங்கள் விவாத பொருளாகியபோது அதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் ஈடுபட்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எச்சரித்த அதே வேளையில் ஆளும் கட்சி உறுப்பினர்களையும் எச்சரித்ததை நாம் பார்க்க முடிந்தது. அவை மரபுபடியும் விதிபடியும் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்றைய விவாதத்தின்போது எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு சில குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு விஜய் பாலாஜி, திருமதி கமலி, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அவ்வப்போது குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். மொத்தத்தில் இன்றைய அவை நடவடிக்கைகள் கருத்து மோதல்களுடன் கலகலப்பாக நடைபெற்று முடிந்தன.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுதா குமரன். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜெய விஜயகுமார்.
2: நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கைத்தறியில் நெசவாளர்களுக்கு உதவிடும் வகையில் புதிய வகை தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும், நெசவாளர்களின் குழந்தைகள் உலக தரத்திலான கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்ப கல்வியை பயில்வதற்கும் நாடு முழுவதும் மொத்தம் 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் தமிழகத்தில் சேலம், உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, அசாம் மாநிலம் கவுஹாத்தி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர், ஒடிசா மாநிலம் பார்கர், மேற்குவங்கத்தில் புலியா என மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் 6 வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா என மாநில அரசின் கட்டுப்பாட்டில் 5 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. மொத்தமுள்ள 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் பட்டய படிப்புகளுக்கு சேலம் தலைமையிடமாக செயல்படுகிறது. அனைத்து கல்லூரிகளுக்குமான படிப்புகளுக்கு தேர்வு கட்டுப்பாட்டு மையமாக சேலம் திகழ்கிறது. தேர்வை ஒருங்கிணைத்தல், கண்காணித்தல், மதிப்பெண் சான்றிதழ் வழங்குதல் போன்ற பணிகளும் இதில் அடங்கும். சேலத்தில் உள்ள இந்த கல்வி வளாகம் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இந்த கல்வி நிறுவனம் 1960 அக்டோபர் 11 அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் 1960 கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பத்தில் பட்டய படிப்பை வழங்கி வருகிறது. 2015-16 கல்வியாண்டிலிருந்து இந்த நிறுவனத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு பிடெக் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. டிப்ளமோ படிப்புக்கு ஆண்டுக்கு 8000, பிடெக் படிப்பிற்கு ஆண்டுக்கு 20000 மட்டுமே கட்டணமாக இங்கு வசூலிக்கப்படுகிறது. விடுதி வசதியுடன் கூடிய கல்லூரியான இங்கு நாட்டின் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் மாணவ மாணவியர் கல்வி பயில்கின்றனர். அவர்களுக்கு பஞ்சு முதல் நூல், துணி மற்றும் ஆடை தயாரிப்பு வரை உள்ள முழுமையான நெசவு செயல்முறைகள் கற்பிக்கப்படுகின்றன. 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட அரங்கினை ஆட்சியர் இளம் பகவத் திறந்து வைத்தார். ரசாயன உரம் பயன்படுத்தாமல் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் முறை பற்றியும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சேலம் குகை காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நடத்தப்படும் வண்டி வேடிக்கை திருவிழாவில் குகை, செங்கல்பட்டி, கருங்கல்பட்டி, ஜவுளிக்கடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு புராண நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாவில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு வேடங்களில் பக்தர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வண்டிகளில் வலம் வந்தனர். வண்ணமயமான வண்டி வேடிக்கை திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருகிறது என்பதற்கு இதற்கு கூடும் கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது.
3: பதின்பருவ இளைஞர்களை பாரத தேசத்தின் பக்கம் ஈர்க்கும் வகையில் அவர்களின் எழுச்சியை ஆக்கப்பூர்வ சக்தியாக மடைமாட்டிடும் விதமாக மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என பொருள்படும் விக்சித் பாரத் பார் யுவா என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. இதில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இளம் பிரதிநிதியான அபிநயா அங்குராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளித்தார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, போதைப் பொருள் இல்லாத இந்தியா, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இதுபோன்ற நிகழ்வுகள் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் அபிநயா அங்குராஜ்.
4: கவர்மெண்ட் வந்து நஷா முக்த் பாரத் அபியான் ஒரு கேம்பெயினை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா அரௌண்ட் 29.26 crore பீப்புளுக்கு நஷா முக்த் பாரத் அபியான் பத்தின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அரௌண்ட் 11.17 crore யூத்துக்கு வந்து இந்த மெசேஜ் ஏற்கனவே பாஸ் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி

0: அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றப்போ ஒரு யூத்துக்கு இருக்க மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டா மாறும். அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ஃபியூச்சர். சோ நம்ம ஜெனரேஷனோட பிக்கஸ்ட் மிஷன் இஸ் டு கிரியேட் அ ட்ரக் ஃப்ரீ யூத்.
1: இந்திய கலாச்சாரம், பண்பாடு, அரசியலில் இளைஞர்கள், வளர்ச்சி அடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு அமர்வுகளில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். 2047 உலகின் வல்லரசு இந்தியா என்ற உன்னத குறிக்கோளை அடைந்திடும் வகையில் ஈடு இணையில்லாத இளைஞர் சக்தியை ஊக்கப்படுத்தி உற்சாகம் ஊட்டும் வகையில் நடைபெற்ற மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
2: சேலம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் ஜி விஜயகுமார். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதாவை இன்று சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அர்ஜுன் ராம் மேக்வால், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீர்ப்பாயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொண்டுவரப்படவுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நவீன மற்றும் சுதந்திரமான சீரான தீர்ப்பாய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையும் திறனும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதன் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதோடு உலக தரத்திலான நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை வலுப்பெறும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இம்மசோதா வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சுபாஷ் பராலா, நீதி நிர்வாகத்தில் இந்த மசோதா பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட 11 ஆண்டுகால முயற்சியின் பயனாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில், கடந்த 2021 கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதிய மசோதாவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கப்படுவதையும் தமது உரையில் திரு திருச்சி சிவா குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு எஸ் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சியின் திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரும் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். எல் நினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறைந்து வருவது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மழை குறைவதால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதனை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் பருவமழையில் ஏற்படும் மாற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களில் மாவட்ட அளவிலான எல் நினோ பாதிப்பு நிவாரண திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயல்பு நிலைக்கும் குறைவாக மழை பெய்துள்ள 342 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையான செயல்முறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகள் கையிருப்பில் வைத்திருக்குமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனாவுடனான எல்லைப்பகுதி குறித்து அந்நாட்டுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற 36வது இந்திய சீன எல்லை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியாகவும் ராணுவ அதிகாரிகள்

0: நிலையிலும் எல்லைப் பகுதியில் அமைதியை பராமரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனா உரிமை கோரும் எந்தவொரு பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்களாதேஷ் பிரதமர் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கான இந்திய துணைத் தூதர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடாளுமன்றத்தில் தில்லி மாணவர் போராட்டம் தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தொடர்ந்து மறுத்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் போராட்டத்தின்போது தில்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்ளாதது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரிய பதிலளிக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்தவிடாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தடை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களையும் சிறிய அளவிலான வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு அரசின் கடன் உதவி வழங்கப்பட்டது. பிரதமரின் வேளாண்மை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் உரிய நேரத்தில் தமக்கு கடனுதவி கிடைத்ததாக சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தெரிவித்தார்.
3: இப்போ இந்த லோன் வந்து பிரதம மந்திரியோட ஸ்கீமில் எடுத்ததுனால எனக்கு இதில் 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு மூலயமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸில் இந்த லோன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ புதுசாக வேலைவாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலயமா ஃபுட் ப்ராசஸிங்னு வரும்போது PMFME மூலயமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியாக லோன் கிடைக்கும். பிரதம மந்திரியோட ஸ்கீமில் ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலயமா லோன் வாங்கும்போது ஈஸியாக இருக்கும்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விவசாயி தீபா தெரிவித்தார்.
4: ஆல்ரெடி நாங்கள் ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து ப்ரீடிங் யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இந்த லோன் வாங்குறோம். இந்த லோன் வந்து நாங்கள் 19 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாமல் மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
0: பலுச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்துள்ளதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று நாட்டின் 6 கோடி மக்களும் கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் போதாது என்றும் சர்வதேச சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாகவும் அரசியல் மற்றும் தூதரக அளவிலும் பலுச்சிஸ்தானுக்கு அங்கீகாரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா உறுப்பு நாடுகள், ஆசியான், ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் கொடுமைகளை அனுபவித்து வரும் 50,000-க்கும் மேற்பட்ட பலோச் மக்களை அந்நாடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு மிர்யார் பலோச் கேட்டுக் கொண்டுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் வடிம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகான்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. பின்னர் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெல்லை

0: பதினெட்டு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ரன் மட்டுமே எடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் நண்பர்களே, விவசாயத்தின் அடித்தளமே நல்ல விதைகள்தான். பலவிதமான நவீன முறைகள் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் நல்ல தரமான முளைப்பு திறன் கொண்ட விதைகள் தான் பயிரின் விளைச்சலை பெரிதும் நிர்ணயிக்கின்றன. சம்பா தாளடி சாகுபடிக்கு தேவையான நீண்டகால விதை நெல் ரகங்களான CR 1009 sub 1, சாவித்ரி CR 1009, ADT 51, மத்திய கால ரகங்களான CO R 50, TKM 15, நெல்லூர், மகசூரி, திருச்சி 3, CO 56, CO 57, CO 58, சம்பா மகசூரி, BPT 5204, வெள்ளை பொன்னி, KKM 1 போன்ற விதைகள் தேவையான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களிலும் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் தனியார் விதை விற்பனை நிலையங்கள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் சான்று பெறாத தங்கள் சொந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். எனினும் அந்த விதைகள் தரத்துடனும் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளா என்பதை திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்த பின்பு விதைப்புக்கு பயன்படுத்தினால் நல்ல வாலிபான பயிர்களை பெற்று உயர் மகசூல் பெறலாம். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தங்களிடம் இருப்பில் உள்ள நெல் விதைகளின் தரத்தை அறிய 100 கிராம் விதை மாதிரியும் ஒரு மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்தை நேரிலோ அல்லது மணி ஆர்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர் விதை பரிசோதனை நிலையம் 15B பெரியமில் தெரு விஜயபுரம் திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்பலாம். விதை மாதிரி அனுப்பும் விவசாயிகள் தங்களுடைய பெயர், தந்தை பெயர், முகவரி, அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பயிரின் வகை, ரகம், குவியல் எண் ஆகியவற்றுடன் விதைகளை துணிப்பையில் வைத்து அனுப்ப வேண்டும். இவ்வாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண் அலுவலர் அறிவிக்கின்றார்.

மேலும் திருச்சி மாவட்டத்தில் நடப்பு ஆண்டு காரிப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய வரும் 14 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் திருச்சி மாவட்டத்தில் தற்போது வரை 10,000 ஏக்கரில் குறுவை நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. 425 ஏக்கர் பரப்பளவிற்கு மட்டுமே விவசாயிகள் காப்பீடு செய்துள்ளனர். மேலும் நடவு பணிகள் தாமதமாக ஆரம்பித்த காரணத்தினாலும், மழைப்பொழிவு தாமதமாக உள்ள காரணத்தினாலும் இன்னும் 15 நாட்களுக்கு பயிர் காப்பீடு காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நெல் பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் இம்மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் குறுவை நெல் பயிருக்கான பயிர் காப்பீடு தொகை ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாயை உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். எனவே குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் வரும் 14 தேதிக்கு முன்னதாகவே காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி. அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தின் இந்த கால்நடை திருவிழா இம்மாதம் 14 தேதி வரை நடைபெறவுள்ளது. பாரம்பரியமிக்க காங்கேயம், ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணலாம். உங்கள் தேவைகளுக்கேற்ற கால்நடைகளையும் வாங்கி பயனடையலாம். கால்நடைகளை விற்க விரும்புவோர் அங்கு வந்து கால்நடைகளை விற்று பயனடையலாம். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் அறிவிக்கின்றார். வாருங்கள், நம் கால்நடை பாரம்பரியத்தை கொண்டாடுவோம். அனைவரும் பங்கு பெற்று பயனடைவோம்.

0: நேரம் 7:30. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் கிசான் வாணி. பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கிழக்கு வாசல் ஆர். சிதம்பரம் அவர்கள்.
1: ஆகாஷவாணி. இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் இப்போது உங்கள் கையில். காப்பீடு செய்யும் விவசாயிகளின் வீட்டிற்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம். வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் இத்திட்டம் எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்கும். மழையோ புயலோ இனி கவலை வேண்டாம். இக்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகள் பயிர்களை காப்பீடு செய்து பாதுகாப்பாக விவசாயம் செய்யுங்கள். பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள் சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் கீழவாசல் ஆர். சிதம்பரம் அவர்கள்.
3: ஏக்கா, அட முத்தக்கா,
4: அட பூங்கடி, வா வா. என்ன பையும் கையுமா வந்திருக்க?
3: தம்பிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. வர ஆவணி மாசம் முகூர்த்தம்.
4: பாரா,
3: நல்ல விஷயம். சரி, இப்படி உக்காரு. இந்த தேங்காய கொஞ்சம் துருவி கொடு.
4: பந்தொட்டி வேலையாக்கும்.
3: கோச்சுக்காத, அடுப்படி வரைக்கும் போயிட்டு வரேன்.
4: ஏக்கா, தெரியாமத்தான் கேக்குறேன், இம்பூட்டு தேங்காய திருவ சொல்றியே, என்ன இந்த தேங்காய் பருப்பி ஏதும் செய்ய போறியா?
3: ஆட இல்ல பூங்கொடி, வீட்டுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா காய்ச்சலு தலைவலின்னு வருது. ஆடி மாசம் காத்து அலசி எடுக்குது.
4: ஆமா, எல்லா இடத்துலயும் அப்படித்தான், காலநிலையே சரியில்லை.
3: பெரிய பிள்ளைக்கு 2-3 நாளா உடம்புக்கு முடியல, அதுதான் கருப்பு கவுனி அரிசியில இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் கொடுத்தா உடம்புக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல?
4: தெம்பா தான் இருக்கும்.
3: காலைக்கு பூங்காறுல புட்டு செய்யலாம்னு இருக்கேன்.
4: நான் நினைச்சேன் நீ இம்பூட்டு தேங்காய நீ திருவுன்னு சொன்னப்பவே, ஏக்கா இந்த தேங்காவை திருவி நீ பிரிட்ஜ்ல தானே வைக்க போற.
3: ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச?
4: இத விட கொடிய விஷம் வேற எதுவும் இல்லக்கா.
3: அடக்கடவுளே.
4: சரி முத்தக்கா, போன சம்பாபோகத்துல போட்ட பாரம்பரிய நெல்லு இப்ப உனக்கு பயன்படுத்த போல?
3: அதுதான் இல்ல பூங்கொடி, எல்லாத்தையும் கடையில தான் ரெடிமேடு மிக்ஸா வாங்கினேன்.
4: என்னக்கா சொல்ற நீயே?
3: ஆமா, அங்க இங்க கடனை வாங்கித்தான் சாகுபடி பண்றோம். காலத்துக்கு திருப்பி குடுக்கணுமேனு விளைஞ்சதா அப்படியே நெல்லாவே வித்துட்டேன்.
4: முத்தக்கா, கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு கடத்தரவுக்கு போன கதையால இருக்கு.
3: என்ன சொல்ற?
4: இலுப்பூ சம்பா, தூயமல்லி, கருப்பு கவுனி இதெல்லாம் தான் நீயே சாகுபடி பண்ணியே.
3: ஆமா,
4: இதையே மதிப்பு கூட்டி இருந்தா அதிக லாபத்துக்கு வித்துருக்கலாம்ல. பாரு, இப்ப கடையில போய் வாங்கி இருக்க. என்னத்த நான் சொல்ல?
3: சரி சரி, போன கதைய விடு, இப்ப நான் என்ன பண்ண அத சொல்லு.
4: ஒன்னும் பண்ண வேணா, நான் செல்லுல பிளே பண்றத அத மட்டும் கேளு போதும்.
5: வணக்கங்க, உங்க ஊரு பேரு சொல்லுங்க.
6: ஆர். சிதம்பரம், நான் தஞ்சாவூர் சேர்ந்தவன்.
5: தஞ்சாவூர்ல என்ன?
6: தஞ்சாவூர்ல கீழவாசல் பகுதியில.
5: நீங்க என்ன மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க?
6: நான் வந்து இப்ப 3வது தலைமுறை. எங்கப்பா பாரம்பரிய நெல்லாம் ஏற்கனவே நிறைய போட்டிருந்திருக்காங்க. உரம் போடாம தான் அப்பே போடுவாங்க. தனியா எங்கிட்ட ஒரு 30 நாட்டு மாடுகள் இருந்தது எங்கப்பா இருக்கும்போது. அந்த நாட்டு மாட்டுகள் இரவு வச்சு தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அப்பா இருந்தவர்களும் பாரம்பரிய நெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தாங்க. கருங்குருவை வந்து வருஷம் வருஷம் வந்து போடாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அதனோட பலன்லாம் அப்போ தெரியாது. அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபெர்டிலைசர்ஸு ரசாயன உரம் போட்டு அது மாற்று இது செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நோய் வந்தோடனே நான் இயற்கை மருத்துவம் பார்த்துருந்தப்ப தீட்டாத அரிசியை வந்து சாப்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பாரம்பரிய நெல்லுக்கு நான் மாறியிருக்கேன்.
5: சரி, இப்ப மொத்தம் எவ்வளவு இடத்துல போடுறீங்க இந்த பாரம்பரிய நெல்?
6: பாரம்பரிய நெல் வந்து நான் 3 ஏக்கருக்குள்ள செஞ்சிருக்கேன்.
5: 3 ஏக்கர்ல இப்ப வேற எந்த ரகங்களும் செய்யறதுல வெறும் பாரம்பரிய ரகம் மட்டும் தான் செய்யறீங்க?
6: வெறும் பாரம்பரிய ரகம் மட்டும் தான் செய்யறேன். எப்பயோ ஒரு தடவை

0: அரிசி நிறையா இருந்துச்சுன்னா ஒட்டு ரகங்கள் இருக்குல்ல அதை போடுவேன், அதை ரொம்ப ரேராக தான் போடுவேன். இல்லைன்னா அரிசி இருந்துச்சுன்னா நெல்லை தவிர்த்துடுவேன். தவிர்த்துட்டு மண்ணுக்கு வந்து வளம் பேக்க செனப்பு தக்கப்பூண்டு பலதானிய பயிர் அதை செஞ்சு மடக்கி விட்டுருவேன். மடக்கி விட்டுட்டு ஒரு போகமாக போட்டுருவேன் அந்த தடவை.
1: சரி, இப்போ பாரம்பரிய நெல் ரகங்கள் போடுறதுனால முழுக்க இந்த ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் போடுறது இல்லையா, எப்படிங்க?
0: மொத்தம் எனக்கு 7 ஏக்கர், 7 ஏக்கரில் வாழைத்தன்னை இருக்குது, காய்கறிகளும் போடுவேன். அதில் வந்து எந்த இதுலையுமே வந்து ரசாயன உரங்கிறதே கிடையாது, பூச்சிக்கொல்லி மருந்தும் கிடையாது. பூச்சி வெரைட்டி நான் தயார் பண்ணிக்குவேன். உரத்துக்கு பதிலாக நாட்டு மாடு ஒரு 6-7 மாடு வச்சுருக்கேன். அதில் உள்ள கழிவுகளை எடுத்து மதிப்பு கூடுதல் மாதிரி பஞ்சகாவியா நீர்மோர் கரைசல் அது மாதிரி நானே தயார் பண்ணி வயலுக்கு போட்டு இது பண்ணிடுவேன்.
1: இதுக்கு வந்து ஏதாவது உங்களை மாதிரி இயங்கக்கூடிய விவசாயிகளோட சேர்ந்து வேலை செய்யறீங்களா இல்ல
0: தொடர்புகள் எல்லாத்திட்டையும் வச்சிருப்போம்? நான் தனியா செய்யறேன், தொடர்புகள் இருக்கு, எல்லாத்தையும் எல்லா விவசாயிகிட்டையும் கேட்டுக்குவேன். எனக்கு சந்தேகப்பட்டுச்சுன்னா எனக்கு மேல உள்ள சித்தரையா ஏற்கனவே வந்து மால்வார் இருந்தாங்க, அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன்ல, அதை வச்சு அப்படியே நான் இது பண்ணிடுவேன்.
1: சரிங்க, இப்ப இந்த 7 ஏக்கர்ல 3 ஏக்கர்ல அரிசி போடுறீங்க, பாரம்பரிய நெல் ரகங்கள் போடுறீங்க.
0: ஆமாங்க.
1: என்னென்ன ரகம் எல்லாம் போடுறீங்க நீங்க?
0: நான் அப்பப்போ மாற்றிக்குவேங்கய்யா.
1: ஏன் அது மாதிரி?
0: சில பேர் வெரைட்டிஸாக கேட்குறாங்கல்ல, அதனால் இப்போ என்கிட்ட ஒரு 5 ரகம் வச்சுக்குவேன் மொத்தத்துக்கு. போன தடவை குள்ளங்கார் போட்டிருந்தேன்.
1: சரி.
0: குள்ளங்கார் போட்டிருந்தேன், அப்புறம் வெள்ளரை இதில் வந்து தங்கச்சம்பா போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் கருங்குரு இருக்குது, என்கிட்ட இப்போ மாப்பிளச்சம்பா இருக்குது, அடுத்த தர காட்டியானம் போடலான்னு இருக்கேன். இது வந்து நாள் கூட காட்டியானத்துக்கெல்லாம் ஒரு போகம்தான் போடலாம். ஏன்னா நான் என்னோட நெல்லை வந்து நான் வெளியில் விற்கிறதே கிடையாது, நானே வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணி தான் வித்துட்டு இருக்கேன். அரிசி
1: எல்லா ரகங்களையுமே?
0: எல்லா ரகங்களுமே.
1: சரி, இப்போ இதுவரைக்கும் எத்தனை ரகங்கள் உற்பத்தி பண்ணிருக்கீங்க, அதை எப்படி எப்படிலாம் மதிப்பு கூட்டி வித்தீங்க?
0: நான் இதுவரை ஒரு 15 ரகம் போட்டிருக்கேன். காட்டியானம், மாப்பிளச்சம்பா, கருப்பு கவுனி, மிளகுச்சம்பா, கர்டன் சம்பா, எழுப்பூச்சம்பா, வெள்ளப்பண்ணி, குள்ளங்கார், பூங்கார், கர்த்தக்கார், தூயமல்லி ஒரே ஒரு தர போட்டேன் ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் அதை போடல, அடுத்த தரதான் தூயமல்லி போடலான்னு இருக்கேன்.
1: சரிங்க, இப்ப இத மதிப்பு கூட்டி விக்கணும்ன்ற என்ன ஏன் வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு?
0: நெல் பாக்கும்போது இது ஈல்டு கம்மியா வரும், நம்ம வெளியில விற்கும் போது நமக்கு வந்து அந்த மதிப்பு கிடைக்காது. மதிப்பு கூட்டுதல் பண்ணி விற்கும் போது நமக்கு வந்து லாபங்கள் கொஞ்சம் கூட கிடைக்கும். இப்ப நெல்லா விற்கிறதோட அரிசியாக்கி வித்தோம்னா கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும், ஆனா இருப்பு வச்சுதான் விற்க முடியும். நம்ம கஸ்டமர் வந்து நம்ம தான் தேடணும், அதே மாதிரி நம்ம சொல்லணும் இந்த அரிசியோட பலன்களை வந்து சொல்லணும்.
1: இல்ல இப்பதான் நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு, ஆங்காங்கே இந்த மாதிரியான சந்தைகள் நிறைய இருக்கு, மக்களும் விரும்பி வாங்குறாங்கல்ல?
0: மக்கள் விரும்பி வாங்குறாங்க, இன்னும் கூடுதலா அதை வந்து அவங்க வாங்க மாட்டேன்றாங்க. எப்படின்னா அவுள் வாங்கிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம், இப்ப வந்து உங்க நிலையத்திலயோ இல்ல யூடியூப்லயோ நிறைய வருது. ஆனா இருந்தாலும் இது இந்த பாரம்பரிய நெல்ல வந்து நம்ம தீட்டாம தின்னாதான் நமக்கு நல்லது. தீட்டி தின்னம்னா அவ்வளவு பலன் இருக்காது, வர நோய்கள் வராது. ஆனா தீட்டாம தின்னம்னா பல நோய்களை குணப்படுத்தும். ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அதே மாதிரி இது தீட்டாம சாப்பிட்டோம்னா பல நோய்களை கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி பல பலன்கள் உண்டு. நான் ஒரு 15 வருஷமா அதில் இருக்கேன். இந்த 15 வருஷமா நான் வந்து பாரம்பரிய அரிசியில் எல்லா அரிசியுமே சாப்பிட்டுருக்கேன், ஒரு 15 ரகம் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் தீட்டாம தான் சாப்பிடுவேன், தீட்டி சாப்பிட மாட்டேன். என்னைக்கோ ஒரு நாளுக்கேனா தீட்டி சாப்பிடுவேன். இந்த அரிசி விற்காம இருந்து வீணா பராபலா இருந்தது அந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிடுவேன், இல்லைன்னா முக்காவாசி நான் வந்து தீட்டாத அரிசி தான் சாப்பிடுவேன்.
1: அதாவது நம்ம மிஷினில் கொடுத்து பண்ணா கூட கைக்குத்தல் மாதிரியான ஒரு இதில் நீங்க இது பண்ணிப்பீங்க, ரொம்ப பாலிஷ் பண்ணாம.
0: பாலிஷை பண்ணாமே எடுத்துடலாம், அது லப்பரில் போவோம். செல்லர் அல்லர் இருக்குல்ல, அல்லர்ல போட்டா தீட்டிடும், செல்லர்ல போட்டோம்னா உரிச்சு குடுத்துரும், அந்த தோலை நீக்கி குடுத்துரும்.
1: கிட்டத்தட்ட கைக்குத்தல் மாதிரி,
0: கைக்குத்தல் மாதிரி தான் இருக்கும் அது.
1: ஆனா இப்ப இருக்கிற ஒரு கலாச்சாரத்துல அந்த மாதிரியான இதை உண்பதற்கு ரொம்ப சிரமப்படுவாங்கல்ல?
0: எப்படின்னா அனுபவிச்சாதான் அது தெரியும். அது இன்னும் அந்த மக்கள் வந்து கஞ்சி தான் குடிக்கிறாங்க,
1: நிறைய நேரம்
0: கஞ்சி தான் குடிக்கிறாங்க. உணவாவே எடுத்தோம்னா ரொம்ப பலன் இருக்கும்.
1: எப்படி எடுக்கலாம், என்ன மாதிரி எல்லாம் எடுத்தா கரெக்டா இருக்கும்?
0: சாதமாவே சாப்பிடலாம், என்ன கொஞ்சம் நேரம் வேகும், அதுக்காக பயப்படுறாங்க. ரெண்டாவது கொஞ்சம் தடினமா இருக்கும். இப்ப நம்ம நைஸ் ரசியா சாப்பிட்டு பழகிட்டோம், பழகும் போது இதை மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அவங்களுக்கு. உடம்பு நம்மளோட ஆரோக்கியத்தை பாக்குறதா, இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா எவ்வளவு செலவாகுது?
1: சரி,
0: லட்சக்கணக்கில் செலவு பண்றவங்கலாம் இருக்காங்க. இந்த அரிசியை சாப்பிட்டா அந்த செலவே இருக்காது.
1: எந்தெந்த அரிசி எல்லாம்?
0: எல்லா அரிசியும் பாரம்பரிய அரிசியில நீங்க எந்த அரிசி தின்னாலும் சரி. நான் இதுவரை மருத்துவத்துக்கே போனதே கிடையாது, அப்படியே போனாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் நான் இயற்கை மருத்துவர்கிட்ட போய் சிம்பிளா சரி பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு அவ்வளவு தூரம் செலவே கிடையாது. 15 வருஷத்துல மருத்துவத்துக்காக செலவு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்ப எங்க வீட்டுல இருந்து 3வது வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு இப்போ ஒரு டிசீஸ், நான் எவ்வளவோ சொல்லி அழைச்சிட்டு போனேன் இந்த அரிசியை சாப்பிடுன்னு, இன்னும் சாப்பிட மாட்டேன்றாங்களே. இப்ப ஆரம்பத்துல அவள் அடிச்சான்.

0: அடிக்கும்போது கொஞ்சம் தேங்கிடுச்சு,
1: ம்
0: விற்க முடியாமல் போனதுனால பார்த்தீங்கன்னா அந்த அவுள் வந்து கொஞ்சம் வீணாக ப்ராப்ளம் இருந்துச்சு. 4 நாள் வெறும் அவுள் மட்டும் சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, எப்படி நீ அங்கே வீட்டுக்காரங்கிட்ட சொன்னாங்க, நீ வெறும் அவுளாவே சமைச்சு கொடுக்குற, அரிசி சமைக்க மாட்டியா அப்படின்னாங்க. அந்த அவுளோட தரம், அந்த அவுளோட வலுவு எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சிருக்கேன் நல்லா. நீ சமைச்சு போடுன்னு சொல்லி அந்த அவுள் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் உணவே சாப்பிட்டேன். நான் 2 வேளை தான் உணவை எடுத்துக்குவேன். ஒரு வேளை உணவு எடுத்தாலே போதும், இந்த பாரம்பரிய நெல்ல அரிசியில வந்து ஒரு வேளை எடுத்தாலே போதும், பழமும் காயும் எடுத்தாலே போதும். அதுவும் வந்து நஞ்சில்லாததா இருந்தா அதுக்கு வலிமையே ஜாஸ்தி. நஞ்சில்லாத நம்ம தேடி தான் ஆகணும், யார் செய்யறாங்கன்னு நம்ம தேடி தான் ஆகணும், தேடினாதான் நமக்கு பலன்.
1: சரி, இந்த மதிப்பு கூட்டல் செய்ய ஆரம்பிச்சப்ப முதல்ல எப்படி எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டினீங்க, இப்ப எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டிட்டு இருக்கீங்க?
0: முதல்ல அரிசி, அவுள், அப்புறம் இட்லி மாவு போட்டு கொடுப்பேன்.
1: இட்லி மாவு,
0: இட்லி மாவு, இட்லி மாவு எப்படி போடுவோம்னா, கைக்குத்தல் அரிசியில கருப்பு உளுந்த முதல் நாள் முளைக்க விட்டுருவோம். முதல் நாள் முளைக்க விட்டுட்டு அடுத்த நாள் கழுவிட்டு இந்த இட்லி மாவு போடுவோம். ஆனா 2 நாள் வச்சுக்கலாம், முதல் நாள் புளிக்காம இருக்கும், இப்ப ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் புளிக்காதான் செய்யும். ஆனா அதனோட பலன் வந்து விபரீதமானது.
1: ஆனா அது பக்கத்துல இருக்கவங்க தான் இது பண்ண முடியும். இப்ப உங்க வீட்டுக்கிட்டே
0: அப்படின்னா இல்ல, அதுக்குன்னு கஸ்டமர் இருக்காங்க, கேட்டாங்கன்னா போட்டு கொடுப்பேன். இப்ப அதிரசம் போடுவேன், முறுக்கு போடுவேன், புட்டு மாவு போடுவேன், சத்து மாவு போடுவேன். ஆனா கஸ்டமர் கம்மி தான். கஸ்டமர் கம்மினா எல்லாம் நினைக்கிறாங்க விலை ஜாஸ்தி வருதுன்றாங்க.
1: இப்ப இட்லி மாவை பத்தி முதல்ல சொல்லுங்க.
0: அதான் இட்லி மாவு வந்து சாப்பிட்டோம்னா என்ன, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்.
1: நம்ம நார்மலா சாப்பிடுற இட்லி மாதிரி சுவையா,
0: பாரம்பரிய அரிசியில எது செஞ்சாலும் சுவையா இருக்கும்,
1: மிருதுவா இருக்கும்,
0: மெதுவா சாஃப்டா இருக்கும். ஆனா வந்து என்னன்னா கலர் கருப்பு கலர்ல இருக்கும், அந்த பிரவுன் ரைஸ் இருக்கும்ல, ரெட் பிரவுன் கலந்த மாதிரி, ரோஸ் அது மாதிரி ஒரு கலர்ல இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்கிறது இல்ல. தோசை போட்டு நல்லா எண்ணெய் போட்டோம்னா அப்படி வாட்ட வாட்டுன்னு வரும், அப்படி கொஞ்சம் கூட பிஞ்சிக்காம வரும். இதெல்லாம் நான் உன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கே போட்டேன். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன கேவுர் தோசையா அப்படின்பாங்க. அரிசி தோசைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, கேவுர் தோசையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயை ஊத்தி நிறைய விட்டோம்னு வச்சுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்ப இட்லி மாவு சாதாரண இட்லி மாவு 20 ரூபா வைக்கிறாங்க, இப்ப நான் வந்து 1/2 கிலோ 30 ரூபா வைப்பேன். அப்படிங்கும் போது மக்கள் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் பிரைஸ் தான் பாக்குறாங்க. அதை உணர்ந்தவங்க மட்டும்தான் அதை வந்து அந்த பிரைஸ் பார்க்க மாட்டேன்றாங்க. அதுல எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு காஸ்ட் ஆஃப் பிரைஸ் வரும்போது. மருத்துவ ரீதியா பார்த்தோம், அதுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் செலவு பண்றாங்க, லட்சக்கணக்கெல்லாம் செலவு பண்றாங்க. ஆனா இது சாப்பிடுவோம் நல்லா இது பண்ணுவோம்னு இன்னும் வந்து சில பேர் வரமாட்டேன்றாங்க. அதான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு.
1: சரி, வேற என்ன பொருட்கள்லாம் செய்றீங்க? இது இல்லாம அந்த அதிரசம் முறுக்கு இது மாதிரிலாம் செய்யறீங்க?
0: அதிரசம் முறுக்கு
1: இதெல்லாம் பண்டிகை காலத்துல மட்டும் செய்வீங்களா, இல்ல
0: கேக்குறவங்களுக்கு கொடுப்பேன்? கொஞ்சோண்டு ஸ்டால் மாதிரி வச்சிருக்கேன் நான் கடையில, அப்பப்ப போட்டு தீர தீர கொஞ்சம் கொஞ்சம்.
1: அதெல்லாம் எந்த ரகத்துல செஞ்சா நல்லா வருதுங்க? அது
0: ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அதுல காட்டியானத்துல அதிரசம் போட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சாப்பிட்டதுனால சொல்றேன், கருப்பு கவுனியும் நல்லா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் பிடிக்கும்ல. அவன் முறுக்கு எல்லா மாவுலுமே போடலாம், நல்லா இருக்கும். உருண்டை எப்பயாச்சும் போடுவேன், உருண்டையும் விற்கும். கேட்டு வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னாலே வந்து வாங்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நான் வந்து சக்கரை ஆர்கானிக்கா தான் போடுவேன். அதே மாதிரி நான் அதிரசமும் தேங்காய் எண்ணெயில தான் சொல்லுவேன். என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெயில தான் சொல்லுவேன், வேற ஆயில்லாம் போட மாட்டேன், சொல்லியே கொடுத்துருவேன்.
1: நீங்க தென்னமரத்துல இருந்து நீங்களே?
0: ஆமா ஆமா, அதுவும் செக்கெண்ணெய் தான் போடுவேன். சமயத்துல மிஸ் ரெண்டுமே வச்சிருப்பேன், லோட்ரி லோட்ரினா அந்த இரும்புல ஓடுது இல்ல, அதுவும் வச்சிருப்பேன், செக்கிலையும் வச்சிருப்பேன். ஆனா செக்கில போட்டனா சொல்லிடுவேன், இது இந்த எண்ணெயில போட்டது, இது இந்த எண்ணெயில போட்டது அப்படின்னு சொல்லிடுவேன், சொல்லிதான் வைப்பேன். அது வாங்குறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நல்லா டேஸ்டா இருக்கும்.
1: சரி சரி.
0: ஆனா விலை பார்க்கும்போது தான் கஸ்டமர் பயப்படுறாங்க. இப்ப சாதாரண அரிசியில வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்பாங்க, நாங்க 20 ரூபாய்க்கு விற்றாலே எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் கை பிடிக்காம இருக்கும், நஷ்டம் வராம இருக்கும், லாபம் கொஞ்சம் வரும். மதிப்பு கூட்டுறதுனால இப்ப நாங்க அரிசி வச்சிருக்கறதுனால மதிப்பு கூட்டுறதுனால அதுல லாபம் கிடைச்சிடும் எங்களுக்கு.
1: சரி, இது இல்லாம வேற என்ன செய்வீங்க? இப்ப இந்த மாதிரி தின்பண்டங்கள் செய்யறது?
0: தின்பண்டங்கள் அதாங்க, வேற எதுவும் இல்ல, செய்யறது இல்லைங்க.
1: ஆனா
0: அந்த உளுந்தங்களி செய்வோம், அது ஏதாவது ஃபங்க்ஷனுக்குனா நாங்க செஞ்சுக்குவோம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை

0: பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பூங்கொடி, பூங்கொடி.
3: என்னக்கா?
2: இந்த இயற்கை இடுபொருட்களை கூட நான் விலைக்குத்தான் வாங்குறேன்.
3: அதுதான் எனக்கு தெரியுமே.
2: பேசாம இந்த தஞ்சாவூர் கீழவாசல் ஆர் சிதம்பர ஐயா சொன்ன மாதிரி நாட்டு மாடு வாங்கிட்டா நாமளே இயற்கை இடுபொருட்களை தயாரிச்சுக்கலாம் போல.
3: ஆமாக்கா, மாடு வாங்க காசு பணம் வேணுமேனு யோசிக்காத, சட்டு புட்டு மாடு வாங்க ஏற்பாடு பண்ணுக்கா.
2: ஆமா ஆமா பூங்கொடி, சம்பாவுக்கு தான் நான் ஏற்கனவே 2 ஏக்கர் நிலத்தையும் தயார் பண்ணிட்டேன்ல. செலவை குறைக்க மாடு வாங்கணும், வருமானம் நிறைய எடுக்க மதிப்பு கூட்டணும்.
3: ஏக்கா, நீ வாயிலே நல்லா வட சுடுவக்கா. ஆனா செய்யல.
2: பூங்கொடி அதிகமா பேசப்படாது, அடுத்து என்ன பேசுறாரு அத ப்ளே பண்ணு.
4: சரிங்க, இப்போ நம்ம நேரடியாக இந்த மாதிரியான பாரம்பரிய நெல் ரகங்களை உற்பத்தி பண்ணும் பொழுது ஒரு இப்போ விவசாயம் பண்ணிட்டுருக்காருன்னா என்னென்ன விஷயங்களும் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. ஏன்னா இப்போ நீங்களே என்ன சொன்னீங்கன்னா சந்தையோட நிலவரம் வந்து அப்பப்போ ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அதனால நமக்கான ஒரு மதிப்பு கூட்டுதலுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி வச்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க.
5: ஆமாங்க.
4: அப்படி இருக்கும்போது இப்போ இது மாதிரியான யார் யாரெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த விவசாயிங்க என்ன மாதிரியான வாய்ப்புகளை வந்து தேடி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க.
5: நமக்குன்னு கஸ்டமர் பிடிச்சிக்கணுங்க, அதை வந்து எடுத்து சொன்னால் தான் வரும். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சித்தப்பா பார்க்க போனேன், அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் அடைப்பு இருந்துச்சு. அப்போ கைக்குத்தல் அரிசி சாப்பிட சொன்னாங்க மருத்துவர்.
4: சரி,
5: சாப்பிட்டு சாப்பிடணும், நல்லா இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு இது சிரமமாக இருக்கும்ல, அதனால அந்த அரிசி வாங்குறது கொஞ்சம் தகையினாங்க. இப்போ முந்தானது போனோடனே மாதிரி திருப்பி கொண்டு வா, இப்போ 3 அடைப்பு இருக்குன்றாங்க. நாங்கள் அவர் இயற்கை மருத்துவர்கிட்ட தான் அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போகும்போது அவங்க சொன்னது இது மாதிரி அரிசி, இந்த அரிசி சாப்பிடுங்க அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. இப்போ திருப்பி இப்போ மாறினோன்னே இப்போ நேற்று முந்தானத்து போய் பார்க்கும்போது எனக்கு நீ அரிசி கொண்டா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அந்த பலன் அடைஞ்சதுனால தானே திருப்பி அதை வர்றாங்க. ஆனால் இப்போ அவங்க சிரமமாக இருக்கிறதுனால வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூட்டு வழியே வரவே வராது இந்த கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டீங்கன்னா, எவ்வளோ வேலை பார்த்தாலும் அசதியே தெரியாது.
4: சரி,
5: இதெல்லாம் நம்ம சொல்லணும்.
4: ஜீரக சம்பா இந்த மாதிரியான அரிசி எல்லாம் போடுறீங்களா நீங்க?
5: ஜீரக சம்பா போட்டிருக்கேன், ஜீரக சம்பா போட்டிருக்கேன். வாசனையா இருக்கும், நல்லா வாசனையா இருக்கும், சன்னமா இருக்கும். அது வந்து பிரியாணிக்கு போடுறவங்க ரொம்ப பேர் வாங்குவாங்க. அது அது ஜீரக சம்பான்னு சாப்பிடறதுக்கு நைஸா இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கணும். ஆனா விலை கூடுதலா இருக்கிறதுனால அது ஈல்டு கொஞ்சம் கம்மியா வரும். போன தடவை கூட கொஞ்சம் உண்டு எனக்கு ஒரு இது கொடுக்கும்போது ஒருத்தங்க சித்தரையா அவனுக்கு வந்து வாசனை ஜீரக சம்பா கொடுத்தாங்க. இப்போ அது கூட நெல் அரிசியாக வச்சிருக்கேன், இன்னும்
4: அரைக்கலை.
5: இப்போ அதே மாதிரி இப்போ கொடுக்கும்போது இன்னொரு நெல் கொடுத்தாங்க.
4: என்ன நெல்?
5: நெல்லையப்பர்னு. அது வயசு கூட வரும்போது என்ன செஞ்சிச்சுன்னா மயில் எல்லாத்தையும் தின்னுடுச்சு, அதனால அந்த கையில் இல்லை அது நெல்லையப்பரில்.
4: நான்
5: கொஞ்சம் கூட ஒரு பொடி கூட இருக்கலை, எல்லாத்தையும் மயிலே சாப்பிட்டுருச்சு, அது நல்லா கட்டையாக தான் இருந்துச்சு.
4: சரிங்க, பொதுவாக இந்த மாதிரி ஒரு நெல் ரகம் போடுறவங்க இது போடுறவங்க எவ்வளோ பரப்பில் போட்டால் கரெக்டாக இருக்குங்க, எந்த அளவுக்கு பரப்பில் போட ஆரம்பிக்கலாம்?
5: எப்படின்னா ஆரம்பத்தில் போடும்போது கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ நான் எடுத்தோடனே 3 ஏக்கர் ஒன்னா போட்டேன், அதை மாறின உடனே போட்டேன். உடனே போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு. எப்படின்னா ரசாயன உரம் போடாமல் போடும்போது அந்த பயிர் சரியா இல்லை. அதுக்கப்புறம் சினப்பு போட்டு தக்கப்புண்டு போட்டு அப்புறம் தொழு உரம் அடிச்சு அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வருஷம் தான் மாடே வாங்கினேன். என்னதான் வந்து இப்ப வேற தொழு உரம் வாங்குறதுக்கும் இப்ப நம்ம நாட்டு மாட்டு சாணிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும்.
4: சரிங்க,
5: அதனால இப்ப 1 ஏக்கருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் 1 மாடு இருந்தா கூட போதும். 1 ஏக்கருக்கு 1 மாடு இருந்தா கூட போதும். நம்ம
4: வச்சிருக்கீங்களா?
5: நான் தான் 7 மாடு வச்சிருக்கேன்.
4: சரி, எல்லாமே நாட்டு மாடு?
5: எல்லாம் நாட்டு மாடு தான்.
4: முளாஞ்சேரி
5: 1/2 லிட்டர் பால் கறக்கும், 3/4 லிட்டர் கறக்கும், 1 லிட்டர் கறக்கும். நாங்க பால் கூட எடுக்கிறது இல்ல, ஏன்னா பால் கறக்கிறது அதுக்கு 2 ஆள் வேணும்.
4: சரிங்க,
5: அது வந்து உதைக்கும், சில மாடு நல்லா நிக்கும், அதனால நான் பாலே கறக்கறது இல்ல, மாட்டு கண்ணுட்டிக்க விட்டுறது. பால் கறந்து கொடுக்கலாம், அது ஒரு பிசினஸாவே செய்யலாம்.
4: சரிங்க,
5: ஆனா அந்த ரகத்துக்கு வந்து வேற ரகங்கள் மாடு இருந்தா அதோட சேர்த்து வச்சுக்கலாம். வேற ரகம்னா
4: என்ன மாதிரி?
5: இந்த கீர்,
4: வடஇந்திய நாட்டு மாடு.
5: வட இந்திய நாட்டு மாடு.
4: சரி சரி,
5: அது இருந்ததுன்னா நம்ம இப்போ அதுவும் செய்யலாம். இப்ப உள்ள இருக்கே என்னால செய்ய முடியல.
4: சரி, இப்ப நீங்க பாரம்பரிய நெல் இதெல்லாம் ஒரு சைட்ல போடுறீங்க, இதெல்லாம் முழுசுக்கா இயற்கையில பண்றீங்க, பரவாயில்ல. வாழை இதெல்லாம் வச்சிருக்கேன்றீங்கள, அதுல நோய் பூச்சிலாம் வந்துச்சுன்னா எப்படி சமாளிப்பீங்க?
5: வாழைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் குருத்து இது வந்துச்சு, அது ஜாஸ்தி உழுவாது. அதுக்கும் நாங்க வந்து ரசாயன உரமே போடுறது இல்ல, ஜீவாமிர்தம் மட்டும்தான் போடுவோம் வாழைக்கு. வேணா பாத்தீங்கன்னா அந்த சாம்பல் இருக்குல்ல, மில் சாம்பல் கிடைச்சிச்சுன்னா கொண்டு வந்து கூப்பிடுவேன். கருக்கா இருந்துச்சுன்னா கருக்காவை போடுவேன்.
4: அதை வச்சே
5: பண்ணிடுவேன். நல்ல
4: வாழை என்ன ரகம் அது?
5: எனக்கு 8 ரகம் இருக்கு, 8-9 ரகம் இருக்கு.
4: ஓ, 9 ரகம் பிரிச்சு போட்டிருக்கீங்க?
5: எல்லாம் ஒன்னாதான் இருக்கும்.

0: இதுதான் வண்டியும் தனியாக இருக்கும், மீதி எல்லாம் ஒன்றா தான் வச்சுருக்கேன்.
1: சரி சரி சரி சரி என்னென்ன ரகம்லாம் போட்டிருக்கீங்க?
0: பூவன், மொந்தன், கற்பூரவள்ளி, நாட்டு ரஸ்தாளி, பேயன், பச்சைநாடா, செவ்வாழை, குட்டவாழை ஒன்று இருக்குது,
1: சரி,
0: நெய்வாழைன்னு
1: அதுவும் வச்சிருக்கீங்க. இதுக்கான கட்டையெல்லாம்
0: பாங்க.
1: எங்கேருந்து வாங்கிக்கிட்டீங்க?
0: கட்டை நெய் வந்து இப்போ நான் திருச்சியிலேருந்து வாங்கினது, திருவையாறுலேருந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். என்னன்னா நான் கட்டை புதைச்சே 30 வருஷம் ஆச்சு ஒரு
1: ஓ
0: ஏரியாவில்,
1: சரி சரி,
0: அதை வச்சே இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கேன்.
1: அப்படி பக்கத்தில் வர்றதை இது பண்ணியே
0: பக்கத்தில் வர்றதே ஒரு 30 வருஷம், ஒரு ஏரியா வந்து 25 வருஷமா வச்சிருக்கேன்.
1: இப்போ காட்டை வந்து நீங்க வந்து இன்னும் அங்கே உள்ள விட உழவு பண்றதோ இது பண்றதோ
0: உழவு
1: எதுவும்?
0: பண்ணுவோம், கொத்துவோம், ஆள் விட்டு கொத்துவோம்,
1: சரி.
0: வருஷத்துக்கு ஒரு தடவை கொத்திடுவோம், இல்லைன்னா பூட்டு ரொம்ப இதாகும். அதனால இப்போ தென்னங்கொல்லையில் ஊடு பயிரா வர வச்சிருக்கேனா,
1: ஓ
0: அதில் உள்ள கழிவு, அந்த தென்னை மட்டை, பாலை, இப்போ பக்கம் பத்தா இதுக்கு இப்போ தேங்காய் உழுவுதில், அந்த தேங்காயை உரிச்சு அந்த மட்டையும் அதிலே போட்டுருவோம்,
1: சரி சரி சரி.
0: அதிலே போட்டு அதை வருஷத்துக்கு ஒரு தடவை கொத்தி விட்டுருவோம், கொத்தி விட்டு கிடங்கு. அதே மாதிரி மழைநீர் பார்த்தீங்கன்னா என் கொள்ளையில் வந்து மழைநீரே வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வயலாக இருந்தாலும் சரி, வாழை கொள்ளையாக இருந்தாலும் சரி,
1: தண்ணி எப்படி இது
0: தண்ணி
1: பண்றீங்க?
0: அப்படியே கொண்டாந்து அந்த கிடங்கில் விட்டுருவோம். தென்னங்கொல்லையில் ஒரு மூணு அந்த நடுப்புற அப்படியே கிழிச்சு விட்டு அந்த கழிவெல்லாம் அதிலே போட்டுருவோம். போட்டுட்டு வயல் தண்ணி வடிகிறது கூட அந்த அதிலே வடி விட்டுருவேன். மழைநீரும் வெளியில் விட மாட்டேன். ரொம்ப ஒரு 5 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சு ஒரே ஒரு தடவை தான் வெளியில் விட்டுருக்கேன். நான் 15 ஆண்டுகளில் வடி விடுறதே கிடையாது.
1: சரிங்க. இப்போ விவசாயிகள் வந்து பொதுவாக நம்ம பகுதியில் அவங்கவுங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை தான் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருப்பாங்க.
0: ஆமாம்,
1: இப்போ நீங்க சொல்ற மாதிரியான முறைகள் வந்து கொஞ்சம் கடினமா செய்ய வேண்டிய ஒரு.
0: கடினமா தான் இருக்கும், பலன் ஜாஸ்தி இல்ல.
1: சரி.
0: இப்ப நான் வந்து என் மண்ணில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை கூட விட மாட்டேன். இப்ப வேலை செய்யறவங்க ஒரு பாக்கு போட்டாங்கன்னா கூட அந்த பாக்கு பேப்பரை கூட எடுத்துருவேன். நான் அந்த அளவுக்கு என் மண்ணை பாதுகாத்திருக்கேன்.
1: சரி.
0: இனி பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு வந்து மண், காற்று, நீர் மூன்றையும் நம்ம சரியா வச்சுட்டு போனோம்னா தான் நம்ம பின்னாடி வர ஜெனரேஷன்ல நம்ம காப்பாற்ற முடியும். இல்லைன்னா வந்து நம்ம காப்பாற்றவே முடியாது. இன்னும் அது வந்து புரிதல் யாருக்குமே வரல. மண், நீர், காத்து மூணையும் நம்மளால எவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணாம முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்க கத்துக்கணும் எல்லாருமே. இப்ப நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறோம், படிக்க வச்சுட்டா கூட பத்தாது. இப்போ உள்ள நோய்களை வந்து நம்ம சரி பண்ணணும்னா இந்த பழக்க வழக்கங்களையும் நம்ம வந்து சொல்லணும் பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி இப்ப என் பொண்ணே வந்து ஒரு தடவை வந்து இப்ப பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்குது. என்ன அரிசி கொடுக்குதுன்னா இப்ப இந்த மாவு அரைச்சி உளுந்து அரிசி கைக்குத்தல் அரிசி போட்டு மாவை அரைச்சி காலையில ஒரு வேளை உணவாக கொடுக்குது. ஆனா அரிசியை மாத்த மாட்டேங்குது, என் பொண்ணே மாத்த மாட்டேங்குது. வரும்போது இடுப்பு வலி வருதுன்னுச்சு. நான் சொல்லும் போது என்னை மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், நீ மருத்துவர்கிட்ட நீ அழைச்சிட்டு போனா நீ கைக்குத்தல் அரிசி சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த கைக்குத்தல் அரிசியில வந்து அவ்வளோ பலன் இருக்கு, நான் அதை தானே சொல்ல முடியும். நான் அனுபவிச்சதை வந்து என் பொண்ணுக்கு நான் சொல்ல முடியும்.
1: அவங்களுக்கே வந்து நீங்க இப்போ ஒரு சில விஷயத்த நம்ம திணிக்காம இப்ப பாரம்பரிய நல்றாங்களே சன்ன ரகம் ருசியா இருக்கக்கூடிய ரகம் இருக்கு. இப்ப நம்ம சீரக சம்பா,
0: சீரக சம்பா இருக்கு, இழுப்பப்பூ சம்பா இருக்கு, வாசனை சீரக சம்பா இருக்கு. நான் ப்ரொமோட் பண்றதே முதல்ல வந்து முதல்ல முதல் வாங்குறவங்களுக்கு வந்து சிகப்பரிசியே கொடுக்க மாட்டேன், கருப்பரிசியும் கொடுக்க மாட்டேன், முதல்ல வெள்ளரிசியை தான் கொடுப்பேன்.
1: ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து
0: பழக்கம் வரணும், அது எனக்கு தெரியும். நான் சொல்லியிருப்பேன் முதல்ல வந்து கொடுக்கும் போதே வந்து நிறையாவும் அரிசி கொடுக்க மாட்டேன். சில பேர் ஆர்வத்துல வந்து எனக்கு 10 கிலோ கொடுப்பாங்க, 10 கிலோ எல்லாம் கொடுக்க மாட்டேன், 1 கிலோ தரேன். ஒருத்தவங்க வீட்டுல நான் 1/2 கிலோ அரிசியை கொடுத்து திருப்பி வாங்கிட்டே வந்திருக்கேன், அவங்க 1 மாசமா வச்சிருக்காங்க. அந்த அரிசியை எப்படி தயார் பண்ணேங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும், நான் அதனால கொடுக்கவே மாட்டேன் 1/2 கிலோ. அதே மாதிரி ஒயிட் ரைஸ் தான் முதல்ல கொடுப்பேன். நீங்க சொல்ற மாதிரி ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ நீங்க சொல்லிட்டீங்க, அது உண்மை, 100க்கு 100 உண்மை. அந்த சாஃப்டா இருக்கிறத பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அது வேகும் போது அதை சாப்பிடும் போது அதுக்கப்புறம் எதனா சேப்பரிசி சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவேன்.
1: சரி. இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு நல்ல முன்முயற்சியை எடுத்து ஒரு பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து போட்டு அதை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் வணிக ரீதியாகவும் அதை வெற்றி பெற செய்யணும், அது 4 பேருக்கு ஆரோக்கியத்துக்கும் பயன்படணும், மக்களும் நல்லா இருக்கணும், மண்ணும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதில் இன்னும் நீங்கள் சிறப்பாக அடுத்த
0: நான் என்னோட இது இருக்கிறவர்களும் தொடர்ச்சியாக நான் செய்வேன், இதை கைவிடவே மாட்டேன். எப்படின்னா பின்னாடி வர ஜெனரேஷனை நம்ம காப்பாத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது.
1: அந்த பொறுப்புணர்ச்சி தான் வந்து இந்த மாதிரி 100 பேர்கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட இருக்க பொறுப்புணர்ச்சி தான் அந்த உலகத்தை இயக்குது அப்படின்னு நான் நம்புறேன். அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு பொறுப்புணர்வான ஒரு மனிதரை வந்து, அது விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப பொறுப்புணர்வானவங்க, அதுல இன்னும் பொறுப்புணர்வோட அதை வந்து இன்னும் பத்திரமா அந்த இதை பார்த்துக்கணும், அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகும்போது நல்ல ஆரோக்கியமா அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பு வந்து ரொம்ப தங்கமான ஒரு விஷயம். உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு நன்றி. உங்களோட என்ன சொல்லுங்க, யாராவது இப்ப பேசிட்டு இருந்ததுல இருந்து அவங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கும், உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைப்பாங்க, பேசணும்னு நினைப்பாங்க, இல்ல அவங்களுக்கு உங்களோட என்ன சொல்லுங்க?
0: 94 86 26 59 62.
1: இன்னொரு தடவை சொல்லு.

0: தொண்ணூத்தினாலு எண்பத்தாறு இருபத்தாறு ஐம்பத்தொம்போது அறுபத்தி ரெண்டு.
1: உங்க பணி இன்னும் சிறப்பா நடக்கணும்னு நீங்க நினைச்ச மாதிரி நல்லா விளையணும். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி.
0: நிலையத்திற்கு உங்களுக்கும் நன்றிங்கய்யா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான உறுதிமொழி ஏற்று சுதந்திர தினத்தை பெருமையுடன் கொண்டாட நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக காணொலி பதிவில், நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒவ்வொரு குடிமகனும் அஞ்சலி செலுத்த ஒன்றிணையுமாறு வலியுறுத்தினார். மேலும் இல்லங்கள் தோறும் ஹர்கர் தெரங்கா இயக்கத்தின் கீழ் அனைவரும் தங்கள் வீடுகளில் மூவர்ணக் கொடி ஏற்றுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று நாட்டின் விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் அனைவரும் ஒன்றிணையுமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேறிய இந்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் இந்த மசோதாவை முன்மொழிந்தார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள், நிர்வாக செயல்பாடுகள் ஆகியவற்றில் செயல்திறன், சுதந்திரம், வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த மசோதா வழிவகை செய்கிறது. மக்களவையில் கேரளாவை கேரளம் என்று பெயர் மாற்றும் மசோதா, தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதா ஆகியன நிறைவேற்றப்பட்டன. நீட்தேர்வு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த

விவகாரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விலகி ஓடுவதாகவும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா அமெரிக்க விண்வெளி ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நாசா தனது நிலவு விண்வெளி ஆய்வு திட்டத்தில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் அறிவியல் தரவு பகிர்வு தொடர்பான விவாதங்களை முன்னெடுத்துச் செல்ல இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் தலைமையில் போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தருமபுரி, நாகை உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித் தலைவர்கள் தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவக் கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்தனர் என்றும் கூறினார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தமிழ்நாட்டில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கடந்த மாதம் முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இதுகுறித்து விளக்கமளித்த அவர், மத்திய அரசின் 60% பங்காக 7,586 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும், தமிழக அரசின் பங்காக 5,057 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் 125 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு நாளொன்றுக்கு 1 TMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 55வது கூட்டத்தில் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொது பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவு மாணாக்கருக்கு நேரடி கலந்தாய்வும் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஐயம்பேட்டை சரகம் சக்கரா பள்ளியில் நாளை மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தலைமையில் நடைபெறும் இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயனடையலாம். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி 2வது நாளாக இன்றும் நடைபெற்றது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல நாளையும் நாளை மறுநாளும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சதுரகிரி வனப்பகுதியில் காட்டுத்தீ முற்றிலும் அணைக்கப்பட்டுள்ளதால் இந்நடவடிக்கை. திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் கோவை அணி சற்று முன் 4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 40 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக இன்று பிற்பகல் நடைபெற்ற போட்டியில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: இதமான குளிர்காற்று இனிமையாக வீச இமைகளை மெல்ல மூடி விழிகளும் களைப்பாரும். அந்தி மறைந்த முன்னிரவு பொழுதில் நம் நேயர்கள் மனமிரும்பும் இரவு இசை இனிமை நம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். 80கள் 90களில் வந்த திரை இசை கானங்கள் கேட்கும் நேரம் இது.
1: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் உங்களோடு
0: எல் கௌதமன்,
1: ஆர்ஜே பழமலை.
0: தொலைபேசி எண்கள் 0431-840-1021 புதிய நேயர்களும்,
1: 0431-840-1021 என்று அறிமுக நேயர்களும் இணைப்பில் அவங்க வந்து உங்கள் பாட்டை கேட்டு ஜாலியாக
0: என்ஜாய் பண்ணலாம்.
1: என்ஜாய் பண்ணலாம்.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் நாடாளுமன்றத்தில் இன்று.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் கண் ஸ்ரீராமுலு ஐயா.
0: ஸ்ரீராமுலு ஐயா, எப்படிங்க நம்ம வானொலி அங்கெல்லாம் எடுக்குதா? எப்படி இணைய மூலமா கேக்குறீங்களா?
1: நான் வந்து இங்க நெட் இதுல கேக்குறேன் ஐயா, சிஸ்டத்துல கேக்குறேன் ஐயா.
0: ஓஹோ, சரி சரி சரி.
1: ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல சவுண்ட், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குயா.
0: அருமையா இருக்கு. சரிங்க சரிங்க,
1: அருமையா
0: இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன பாடல் வேணும்? சந்தோஷத்தோட கேளுங்க.
1: புதிய வார்ப்புகள்ல தந்தன தந்தன தாளம் வரும் பாடு.
0: அருமையான பாட்டு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு. நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேவிமங்கலத்திலேருந்து ஜெயமா கண்ணன் பேசுகிறேன் சார்.
0: சரிம்மா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
1: நினைத்தாலே இனிக்குங்கிற படத்துல இருந்து பாரதி கண்ணம்மா பாட்டு வேணும் சார்.
0: சரிம்மா, நேயரோட விருப்பத்திற்கேற்ற மாதிரி பாடலை வழங்கிடலாம்.

0: 80களோட முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவரும் கண்ணதாசன் கவிதை வரையிலும் அந்த மாயாஜாலம் அந்த நினைத்தாலே இனிக்கும் பாடல்கள் எல்லாமே அருமையான பாட்டு தான். சிறந்த பாடல்களில் மிகவும் சிறந்த பாட்டை வந்து நேர் வந்து தெரிவு பண்ணியிருந்தாங்க. இரவு இசை இனிமையில் அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேரு.
1: தஞ்சாவூர் மகனாமுச்சாவிலிருந்து குருமூர்த்தி பேசுறேன் சார்.
0: குருமூர்த்தி ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அழகே உன்னை ஆதரிக்கிற இந்த படத்துல இருந்து ஒரு ரெண்டு லைன் மட்டும் பாடுறேன் சார்.
0: பாடலாமே, பாடுங்க.
1: நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறி மேலா.
0: மாறிட்டீங்க, பேசிட்டு அப்படியே பாட வந்துட்டீங்க, அதான் மாறிதான் வந்திருக்கீங்க. சொல்லுங்க.
1: ஆமா ஆமா சார், நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா போயிட்டே இருக்கு சார்.
0: சரிங்க சரிங்க ஐயா,
1: அருமையா அருமையா இருக்கு. சரி சார், ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா,
1: வணக்கம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுட்ருக்கிறது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அருமையானதொரு பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வருக.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுகிறேன்
0: சார். சரிம்மா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
1: எனக்கு எங்க முதலாளி படத்திலிருந்து குங்குமம் மஞ்சளுக்கு அந்த பாடல் கொடுங்க சார்.
0: சரிங்கம்மா, சந்தோஷம், கொடுத்துடலாமா?
1: நன்றி சார் வாய்ப்புக்கு.
0: சரிம்மா, நன்றிம்மா.

0: இணைந்திருக்கின்றோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமையின் நிறைவு நேயரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சோமலை ஒன்றையும் அரசியலேருந்து பேசுகிறேன் சார்.
0: ஐயா, உங்கள் என்ன பாட்டு வேணுங்க?
1: எனக்கு அண்ணாமலை பாட்டிலேருந்து வேணுங்க சார்.
0: அண்ணாமலையிலேருந்து? அண்ணாமலையா?
1: ஆமாங்க சார்.
0: சரி, ஏன் இப்போ இவ்வளோ தயக்கம்? இப்போ தான் முதல் வர பேசுகிறீங்களா?
1: ஆமாங்க சார்,
0: பேரை கூட
1: முதல்
0: சொல்லலையே நீங்கள். எனக்கு நம்ம உங்கள் பேர் அண்ணாமலையான்னு நினச்சிட்டேன். என்ன இப்போ உங்கள் பேர் என்ன?
1: குமரவேலு சார்.
0: குமரவேலா? சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: குமரவேலு, மச்சான் பேர் பாலு, மணி, எனிதா,
0: எல்லாத்துக்கும் இந்த பாட்டா?
1: ஆமாங்க சார்.
0: நன்றி சார், நன்றி.

0: இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த இரவு இசையினிமேல மொத்தமாக 8 நேயர்கள் வந்திருக்காங்கன்னு
1: ஆமாம் சார், தொடர்ச்சியாக அருமையான பாடல்களை
0: அருமையான
1: கேட்டு.
0: பாடல்களாக கேட்டாங்க. 8 பாடல்கள், 8 நேயர்களும் முத்து முத்தான பாடல்களை கேட்டாங்க, அப்படி தானே?
1: ஆமாம்,
0: நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் போனதே தெரியல, அப்படி தானே?
1: ஆமாம், ரொம்ப இனிமையாக போச்சு. நமக்கு
0: ஆரம்பத்தில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, என்ஜாய் பண்ணிங்களா?
1: பயங்கரமாக சார், இப்போ நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வேணும்னா கூட நம்ம ஸ்வீட் சாப்பிட்றலாம், மனசுக்கு ஒரு ஸ்வீட்டு வேணும்னா அது நம்ம இசையால் மட்டும்தான் முடியும்.
0: அருமை
1: அது
0: அருமை.
1: இந்த இரவு பொழுதுல வழங்கும் போது நமக்கு ரொம்ப அருமையான ஒரு இரவு.
0: அருமையாக இந்த இரவு சினிமை முடிந்தது. கேட்ட ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி News@9.
2: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9. The headlines. Parliament passes bill to improve efficiency and transparency in tribunal system. Proposes establishment of National Tribunals Commission. Lok Sabha clears legislation to rename state of Kerala as Keralam amid opposition's uproar. Also gives nod to NCDC bill to broaden scope of cooperative development. New Delhi stresses peace and tranquility in border areas essential for stronger ties with China. Reiterates Arunachal Pradesh is integral part of India. NASA invites ISRO to join its ambitious moon-based program under Artemis Accords. Prime Minister Narendra Modi urges people to celebrate Independence Day with pride and take pledge to build a Viksit Bharat. And POJK protests to go global from Thursday with calls for worldwide rallies to expose state-sponsored terrorism by Pakistan. And now the news in detail. Parliament passed the Tribunals Reforms Bill 2026 with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. The legislation aims to improve efficiency, ensure independence, transparency and uniformity in the qualifications, appointment of service of chairpersons and members of various tribunals, as well as the administration and functioning of the tribunals. It also proposes to establish a National Tribunals Commission. When the Upper House met at 2 p.m. after the second adjournment, Law and Justice Minister Arjun Ram Meghwal moved the bill. Replying to a discussion on the bill, Mr. Meghwal said the new bill has a provision to establish the National Tribunals Commission, which will be chaired by a former judge of the Supreme Court or a former Chief Justice of a High Court. The Rajya Sabha was adjourned for the day after completing its business. Lok Sabha has passed the Kerala Alteration of Name Bill 2026. The bill seeks to change the name of the state of Kerala to Keralam in the first schedule of the Constitution. A resolution in this regard was passed by the Kerala Legislative Assembly in June 2024. Speaking on the bill, Minister of State for Home Nityanand Rai said, "The Union Cabinet in February this year approved the proposal to change the name of the state to Keralam and to introduce the necessary legislation for an amendment in this regard."
3: The Kerala Legislative Assembly had passed a resolution in 2024 requesting the centre to change the name of the state from Kerala to Keralam. The request in this regard

ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம். நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளோடு. மனிதனின் மனம் முழுக்க நினைவுகள்தான். அந்த நினைவுகளை தட்டி எழுப்புவது ராகங்கள்தான். எழுப்பிய நினைவுகளை இசையோடு சேர்த்து அசை போடுவோம் இனிய ராகம் நிகழ்ச்சியில். நேசிக்க உள்ளம் இருந்தாலே போதும், உருவம் தேவையில்லை. அப்படி ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு உருவம் கிடையாது, உயிரும் கிடையாது. ஆனால் நான் வாழ என் உயிருக்கும் காரணம் அவர்தான். யார் என்று நான் சொல்லி தெரிய தேவையில்லை, இந்த பாடலே சொல்லும் யார் என்று.

நேரம் 9:38. மலைகளில் இருந்து விழும் அருவியின் சாரல் நம் தேகத்தில் படும்பொழுது

மின்னல் வெட்டியது போல மனம் சிலிர்க்கிறது. மனமோ மீண்டும் அருவியைத்தான் ரசிக்கிறது. நாம் இசை என்னும் அருவியில் நனைந்து இந்த பாடலின் சாரலில் வழியே சிலிர்ப்பை அடைவோம்.

நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க இனிய ராகம் நிகழ்ச்சியில். உறவுகளில் பிரிவுகள் ஏற்பட எத்தனையோ காரணம் இருக்கலாம், ஏதேதோ வார்த்தைகள் கூட இருக்கலாம். ஆனால் சேர்ந்து வாழ ஒற்றை வார்த்தையே போதும், மன்னிப்பு. மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் தனி அழகுதான். ஒரு தடவை கேட்டாலே உறவு பலப்படும் என்றால் இனி ஒரு முறையும் கேட்கலாமே, என்னோடு இணைந்து கேட்கலாமே.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளோடு நேயர்கள் இணைந்திருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். நாம் கேட்கும் சில பாடல்கள் மெதுவாக மனதிற்குள் இறங்கி நாம் ஒழித்து வைத்திருக்கிற சொல்ல தவறிய சில உணர்வுகளை சொல்லிவிடும், சில நேரங்களில் பிரதிபலிக்கும். நாம் நேசிக்கும் ஒரு நபரின், நம் மனதிற்கு நெருக்கமான ஒரு நபரின் ஒரு பார்வை, ஒரு நினைவு, ஒரு மெல்லிய ஏக்கம், இவை மூன்றையும் இசையாக குழைத்து மனதை வருடும் ஒரு பாடல் இது.

நேரம் 9:56. நேயர்கள் இணைந்திருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்ததாக சிலர் வருகைகள் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு, சிலரது வருகைகள் வாழ்க்கையில் ஒரு அழகான தருணம். அந்த வருகையை நேற்றைய நினைவுகளுக்குள்ளும் இன்றைய நொடிகளுக்கும் நடுவே மனதுக்குள் மெல்லிய இசையாய் வந்து நிற்கும். அவர் மீண்டும் வந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்ற உணர்வை மெல்லிசையாய் கொட்டும் பாடல் இதோ.

0: நேரம் 10:06. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியில் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது இடம்பெறுவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் சித்ரா குரலில் வானமே இல்லை படத்திற்காக.
1: சிறகில்லை நான் கிளியில்லை அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளோடு. நேயர்கள் அரங்கிசை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் டிபிஎன் ராமநாதன் அவர்களின் நாதஸ்வரம்,

ராமஜெயம் பாரதி அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக மாஹேலரா என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, ரவிச்சந்திரிகா ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை நிகழ்ச்சி. அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாமதமேன் சுவாமி என தொடங்கும் தர்மபுரம் கோவிந்தராஜன் இயற்றியது ஸ்வர்ணாங்கி ராகம் ரூபக தாளம்.

நேயர்கள் இணைந்திருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்வதி நாயகனே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

நிறைவடைகிறது அரங்கிசை. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. மத்திய அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்மு ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய ஒளிபரப்பு இணைதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.